நேரம் 5:31:25 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மேற்கொட்ட அடுத்து ஒலிக்கிறது ஞான சௌந்தரி திரைப்படத்திற்காக பி.ஏ. பெரியநாயகி பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் இதுவரை கற்று ரசித்த இந்த நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய புலரும் பொழுது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வந்தே மாதரம்.

0: வந்திய மாதரம் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே நவீன் சக்சேனா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் இருப்பொழுது 6:11. நேயர்கள், இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது காவல் தருவாய் கணபதியே. TM சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

சபரிமலை சென்றிடுவோம். நேரம் இப்பொழுது 6:29:30. தேனிசை பக்தி பாடல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: 25,000 கோடி ரூபாய்க்கதிகேன வியேன நிர்மிதம் ததந்தாராஷ்டிரிய விமானஸ்தானகம் பிரதிவர்ஷம் ஷஷ்டி லட்ச யாத்ரிணாம் சேவா பிரதாதும் விநிர்மிதம் அஸ்தி. பிரதானமந்திரி 80,000 கோடி ரூபாய்க்கதிக வியயுதாஹ ராஷ்டிரியராஜமார்கபரியோஜனாஹ ராஷ்ட்ராய சமர்ப்பயிஷ்யதி. தாசாம் சிலான்யாசம் அபி கரிஷ்யதி. ஆந்திரப்பிரதேச யாத்ரானந்தரம் பிரதானமந்திரி கர்நாடகஸ்ய மைசூரநகரம் கமிஷ்யதி. யத்ர ஸ்வாமி விவேகானந்த சாஸ்கிருதிக யுவ கேந்திரஸ்ய விவேக ஸ்மாரகஸ்ய உத்காடனம் கரிஷ்யதி. பிரதானமந்திரி நரேந்திர மோடி உக்தவான் யத் அபசப்த பிரயோக த்வேஷ பாவனா ச கஸ்யாபி சமஸ்யாயாஹ சமாதானம் ந பவத். அசௌ மார்க்கப்ரஷ்டேப்யஹ யுவப்யஹ கருணாபாவம் ஆவஹன் அவதத் யத் தே தண்டனீயாஹ ந அபிது ராஷ்ட்ர நிர்மாணஸ்ய ராஷ்ட்ர ஹிதஸ்ய ச பாவனயா சம்யக் மார்க்கே ப்ரேரணீயாஹ. சாமாஜிக சஞ்சார பட்டலேஷு பிரசாரித்தே ஏகஸ்மின் த்ருஷ்ய ஸ்ரவ்ய சந்தேஷே பிரதானமந்திரி ராஷ்ட்ரிய ராஜதான்யாஹ ஜந்தர் மந்தர் ஸ்தலே சத்யஹ ஏவ ஜாதாயாஹ தஸ்யாஹ கடனாயாஹ உல்லேகம் அகரோத் யஸ்மின் தஸ்மை தஸ்ய திவங்கத மாத்ரே ச அபசப்தாஹ பிரயுக்தாஹ ஆசன். சஹ அவதத் யத் ஏஷா கடனா தேஷ விதேஷேஷு பஹுபிஹ ஜனைஹ த்ருஷ்டா. ஏதாதிருஷஸ்ய ஆச்சரணஸ்ய விஷயே சமாஜே வித்யமானஹ ஆக்ரோஷஹ நிராஷா ச ஸ்வாபாவிகௌ ஸ்தஹ. பிரதானமந்திரி அவதத் யத் ஏதாதிருஷான் யுவகான் நியாயாலயீய பிரக்ரியாசு ந நிவேஷயேத் சாமாஜிக திரஸ்காரஸ்ய பாஜனம் வா ந குர்யாத் அபிது சமாஜேன தான் சஸ்நேஹம் ஸ்வீகிருத்ய சம்யக் மார்கஹ பிரதர்ஷனீயஹ.
1: பச்பன் மே கல்தியா ஹோதி ஹை ஆர் பச்பன் மே கல்தியோ ஸே சுதர்னே கா அவசர் பி ஹோதா ஹை. ஏக் கும்ராஹ் பச்சே ஹை உன்கோ ராஹ் திகானா ஹமாரா காம் ஹை. உன்கோ சஜா தேனா அதாலதோ கே சக்கர் கட்வானா சமாஜ் மே உன்கோ பிரதாரித் கர்னா இஸ்ஸே ஹம் பரிஸ்தித்தியா நஹீ பதல் பாயேங்கே. மே உன்ஹே மாஃப் கர்னா சாஹதா ஹூன். சமாஜ் பி மேரி இஸ் பாத் கோ ஸ்வீகார் கரே. மே இன் பச்சோ கோ கஹதா ஹூன் பச்சோ ஆஓ ஹம் தேஷ் கே லியே சாத் மில் கர்கே ஆகே படே. தேஷ் பஹுத் ஆகே பட் ரஹா ஹை ஆகே படனே வாலா ஹை ஆர் ஆப்கா பி ஆகே படனா நிஷ்சித் ஹோ யஹி மேரா சப்னா ஹை.
0: केन्द्रीय मंत्रिमंडल प्रधानमंत्री सूर्य सरोवर योजना अनुमोदिता. एषा योजना ऊर्जा संचयन प्रणाली युक्तानां फ्लोटिंग सोलर फोटोवोल्टिक इति परियोजनानां विकासाय प्रवर्तिता अस्ति. केन्द्रीय मंत्रिमंडलस्य उपवेशनानन्तरं नवदिल्ल्यां वार्ताहरान् संबोधयन् सूचना प्रसारण मंत्री अश्विनी वैष्णव अवदत् यत् अस्याः योजनायाः अन्तर्गतं 5,000 मेगावाट मितानां क्षमतायुतानां फ्लोटिंग सोलर फोटोवोल्टिक इति परियोजनानां विकासः भविष्यति. ताभिः सह स्थापितानां ऊर्जा संचयन प्रणालीनां न्यूनतम संचयन क्षमता द्विहोरात्मिका भविष्यति. केन्द्रीय मंत्रिमंडलेन प्रधानमंत्री किसान सम्मान निधि योजनायाः अस्मात् वर्षात् 31,000 वर्ष पर्यन्तं प्रवर्तनस्य निरन्तरतायै अपि अनुमोदनं प्रदत्तम्. भारतम् अवदत् यत् पाकिस्तानाधिकृतस्य जम्मू कश्मीर प्रदेशस्य तथा कथितानि निर्वाचनानि पाकिस्तान प्रशासनस्य अपमानस्पदम् एव सन्ति. நவதில்லியாம் வார்த்தாஹரைஹ சஹ வார்த்தாலாபம் குர்வன் விதேஷ மந்திராலயஸ்ய பிரவக்தா ரணதீர ஜாயஷவாலஹ அவதத் யத் பாகிஸ்தானஸ்ய பிரசாசனம் POJK இத்யத்ர சாந்தி பிரியாணாம் நாகரிகாணாம் விருத்தம் நிஷ்டுரம் பல பிரயோகம் நிரந்தரம் கரோதி. விதேஷ மந்திரி டாக்டர் எஸ் ஜெயசங்கர கதசாயம் ஈரான் தேசஸ்ய விதேஷ மந்திரினா அப்பாஸ் அராகச்சி இத்யனேன சஹ தூரபாஷையா வார்த்தாலாபம் அகரோத். அஸ்மின் வார்த்தாலாபே சஹ அஸ்மின் க்ஷேத்ரே பிரவர்த்தமானாயாஹ சத்ருதாயாஹ விஷயே பாரதஸ்ய கபீராம் சிந்தாம் பிரகடிதவான். ராஷ்டிரமண்டல கிரீடாசு பாரதஸ்ய பதக சங்கியா 23 யாவத் வர்தித்தா யஸ்மின் 5 சுவர்ண பதக்கானி 12 ரஜத பதக்கானி 6 காஞ்சி பதக்கானி ச சந்தி இதி வார்த்தாஹ.
2: நேரம் இப்பொழுது 7 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷவாணியின் 100.1 FM Gold அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சி நிரல். காலை 7:15 திரையிசை, 7:30 ஆர்ட் சவேரி டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லிப்புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரசகுலிகளோ பழைய தெலுங்கு திரைப்பட பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம் ஒலிக்கும். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 ஸ்ரீ துர்கா வழிபாடு இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம், 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, 5:00 அரங்கிசை, வி எல் நாராயணா அவர்களின் வீண இசை கேட்கலாம், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம், 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 8:15 வார்ப்பு மாப்பிள்ளை நாடகம் எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், நடிப்பு எம் சண்முகம், கே கீதா குமாரி, வி உமா, வி அன்பரசு, பி உமா மகேஸ்வரி, எம் கே விநாயகமூர்த்தி, சாந்தாராம், தஞ்சை பீட்டர் ஆகியோர், அமைப்பு கலையன்பன் எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 தேசிய இலக்கிய ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் ஆகும்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: தொடர்வது தெலுங்கில் செய்திகள்.
4: ఆకాశవాణి వార్తలు చదువుతున్నది భమిడిపాటి శరజ్యోత్స్న. ముందుగా ఈనాటి ముఖ్యాంశాలు. ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ ఈరోజు ఆంధ్రప్రదేశ్ కర్ణాటక రాష్ట్రాల్లో పర్యటించి పలు అభివృద్ది కార్యక్రమాలకు శంకుస్థాపనలు ప్రారంభోత్సవాలు చేస్తారు. ద్వేషం దూషణలు ఎటువంటి సమస్యకైనా పరిష్కారాలు కాబోవని ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ అన్నారు. కేంద్ర మంత్రివర్గం ప్రధానమంత్రి సూర్య సరోవర్ యోజన, సముద్ర మంథన్, పీఎం కిసాన్ పథకాలకు ఆమోదాన్ని తెలియజేసింది. గ్లాస్కో కామన్వెల్త్ గేమ్స్లో జూడోలో స్వర్ణ

0: கட்டணா ஸ்வயமகி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: நேரம் இப்பொழுது 8:35. விளம்பரங்களை தொடர்ந்து திரைப்பட பாடல்களை கேட்கலாம்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: சூரியகர் PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455555 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Indian Air Force is inviting applications from eligible boys girls to join as Agniveer Vayu musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9th September 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
2: திரைக்கானத்தில் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல், குரல்கள் சியான் ரால்டன், சைந்தவி.

0: நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் அரங்கிசையில் என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஷீர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். இன்னும் என் மனம், லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வண்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். சாருகேசி ராகம் ஆதித்தாளம்.

நேரம் 9:19:30. அரங்கிசையில் என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சீர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மூர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து இகப்பராமெனும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சிம்மேந்திர மத்யமம், ஆதிதாளம்.

நிறைவாக சாரதே ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர பாரதி தீர்த்த சுவாமிகள் இயற்றியது ஹமர் கல்யாணி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: நேரம் இப்பொழுது 10:34:30. விளம்பரங்களை தொடர்ந்து பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹ்தா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஒரு தலை ராகம். பாடியிருப்பவர் ஜாலி அப்ரஹாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:36.

0: பெண்களே நடமாட முடியலடா, உங்க கண் பட்டாலே கர்ப்பவுண்டாயிடு போல இருக்க, உங்க சதையெல்லாம் துருபிடிக்க போறதுரா, நீங்கெல்லாம் நல்லா இருப்பேலா, உங்களெல்லாம் ஈஸ்வரன் தான்டா ரட்சிக்கணும்.
1: என்ன சொன்னேன், ஈஸ்வரன் ரட்சிக்கணுமா, எங்களை அந்த மன்மதன் ரட்சித்தாலே போருமே.

0: குடிச்ச வயசு பொண்ணு தருவம் இப்போ அடங்கி நிக்குது பருவ வயசு உருவம் புதுசு பார்த்து பழக எங்குது மனசு கோபாலா
1: எங்க போற
0: என்ன வாங்க ஓடி போனா

ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நட்சத்திரம் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

சத்துவாரிசு சிவன் நான் ஆடிடும் பெண்ணே நாடகம் என்ன மனதினில் என்ன தவறுவதென்ன மயக்கமா கலக்கமா கணக்கிலே.

நேரம் இப்பொழுது 11:22. திரைக்காலத்திற்கு நிறைவாக அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் வாணி ஜெயராம், பி எஸ் சசிரேகா.

நேரம் இப்பொழுது 12 மணி. ஆகாஷவாணியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. இசையோடும் பொருளோடும் குரல் தரும் இனிய செய்திகளை கேட்டுணரும் நேரம் இது. குரல் முதம் கேட்கலாம்.

0: உண்மை அன்பை விரும்பாது பொருளை மட்டுமே விரும்பும் பரத்தையரின் இனிய பேச்சு துன்பத்தையே தரும். குறள் எண் 911 அதிகாரம் வரைவின் மகளிர்.
1: அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியாரின் சொல் இழுக்கு தரும்.
0: உண்மை அன்பை விரும்பாது பொருளை மட்டுமே விரும்பும் பரத்தையரின் இனிய பேச்சு துன்பத்தையே தரும். குறள் எண் 911 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: இசையோடும் பொருளோடும் குரல் தந்த இனிய செய்திகளை கேட்டுணர்ந்தோம். குரளமுதமாக இனி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகாணம் ஒலிக்கும். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 ஸ்ரீ துர்கா வழிபாடு. இசை பேரூரை நிகழ்த்தியுள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாணம், 1:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, 5:00 அரங்கிசையில் வி எல் நாராயணா அவர்களின் வீணை இசை கேட்கலாம், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 திரைகாணம், 7:50 செய்தி கதம்பம், 8:00 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் ஹிந்தியில், 8:15 வார்ப்பு மாப்பிள்ளை நாடகம், எழுதியவர் அகஸ்டோ அவர்கள், நடிப்பு எம் சண்முகம், கே கீதா குமாரி, வி உமா, வி அன்பரசு, வி உமா மகேஸ்வரி, எம் கே விநாயகமூர்த்தி, சாந்தாராம், தஞ்சை பீட்டர் ஆகியோர், அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இலக்கிய ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு ஆகும். இனி திரைகாணம் கேட்டு மகிழலாம். முதலில் உத்தமன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா பாடிய பாடல்.

0: நேரம் இப்பொழுது 12:10.
1: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Indian Air Force is inviting applications from eligible boys girls to join as Agniveer Vayu musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9th September 2026. For details visit www.iefrecruitment.edcil.co.in.
2: திரைக்கணம் தொடர்கிறது. அவர்கள் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் சதன்.
3: Junior, Junior, Junior.

ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் இருமணம் கொண்ட திருமண வாழ்வில்

எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா குரல்களில் வருவான் வடிவேலன் படப்பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 12:18.

அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:40. ஆகாஷவாணி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை மெல்லிசை. முதலில் அன்பெனும் என தொடங்கும் க. அமீர்ஜான் இயற்றிய பாடலுக்கு எல். கிருஷ்ணன் இசையில் ஜெயஸ்ரீ ஜெகன் பாடிய பாடலை கேட்கலாம்.

அரக்கோணம் ஜோதி இயற்றிய காசை தேடும் என தொடங்கும் பாடலுக்கு ஜெயஸ்ரீ ஜெகனின் இசையில் குரல் கொடுத்திருப்பவர் எஸ்.பி. பொன்னுசாமி.

மேரி ராஜேஸ்வரி இயற்றிய காலமே நீ பேசு என தொடங்கும் பாடலுக்கு ஜெயஸ்ரீ ஜெகன் இசையில் குரல் கொடுத்திருப்பவர் பி. மாதுரி.

0: will be completed by 15th of October. The final electoral roll will be published on 19th of October. The India Meteorological Department, IMD, has said that rainfall over the country is likely to be below normal during the second half of the southwest monsoon season. The IMD said rainfall is expected to be less than 94% of the long period average in this month. The weather agency added that these conditions are expected not to prevail over many areas of eastern peninsular India, some areas of northwest, central India and isolated areas of east and northeast India. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது 1:10. ஆகாஷவாணியின் 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசை நேயர்கள், இனி கேட்கலாம் ஸ்ரீ துர்க வழிபாடு. இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் பாரதி திருமகன் அவர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

அம்பாளை துர்க்கையை வழிபாடு செய்து பக்தி கொண்டாடுவதால் நமக்கு பராசக்தி தரும் வல்லமையை வேண்டி, இப்படி ஒரு நல்ல நேரத்திலே ஸ்ரீ துர்கா வழிபாட்டு மகிமை, அதாவது ஸ்ரீ துர்க்கை வழிபாடு எனும் இசைப்பேருரையை அம்பாளருளால் தொடங்குகின்றேன். அமரகவி பாரதி அழகான ஒரு வார்த்தை சொன்னார். நாளே வரியிலங்க ஒரு நல்ல வாழ்க்கையை சொல்றார். என்ன தெரியுங்களா? பயனெண்ணாமல் உழைக்க சொன்னால் யாரு சக்தி? பயனெண்ணாமல் உழைக்க சொன்னால், பக்தி செய்து பிழைக்க சொன்னால், அதுக்கு விளைவு என்னவா? துயர் இல்லாதனை செய்து விட்டாள், துன்பம் என்பதை கொய்து விட்டாள். அப்படி அமரகவி பாரதி சொன்ன அந்த நான்கு வரிகளிலே பக்தி செய்து வாழ்வது எப்படி? அவரவர்க்கு அவரவர் நோக்கிலே பதில் இருந்தாலும், அடியேன் உங்கள் ஆசியால் நினைப்பதை உங்களிடம் கொட்டுகின்றேன். நமக்கு என்ன வேணும் அது நமக்கு நிறைய தெரியும். பட்டியலிடுவோம், பாட்டியலிடுவோம், அப்படியே ஒரு அழகாக வரிசைப்படுத்துவோம். அதில் முதல்ல நிற்கிறது அம்பாளே உன் அருள் தேவைன்னு. ஆனால் ஒரு நாளாவது நமக்கு என்ன வேணும்னு அம்பாள்கிட்ட கேட்டிருக்கோம், அம்பாளுக்கு என்ன வேணும்னு நாம் நினச்சிருக்கோமா? அதுதாங்க தூய பக்தி. ஸ்ரீ தேவி அம்பாள் நம்மிடம் எதிர்பார்ப்பது தூய மனமான பக்தியே. உண்மையான பக்தி வைத்தவர்களுக்கு அம்பாள் துர்க்கை தருவது வித்தை, செல்வம், ஞானம், புகழ் எல்லாம். சரி, ஸ்ரீ துர்க்கை வழிபாடுன்னு சொல்றீங்க, எது வழிபாடு, எது பக்தி? வள்ளுவ பெருமான் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அழகான குரல்ங்க இது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னா என்னன்னா, உலகத்தில் எதில் பற்று வைக்கணுங்கிற வார்த்தைக்கு வள்ளுவர் சொல்ற அழகான வார்த்தை என்னன்னா,

இந்த உலகத்தில் ஆசையே இல்லாதவர் யார்? கடவுள் ஒருவரே. அவர்கிட்ட உன்னோட பக்தியை வச்சுக்கோ. ஏன் அவர்கிட்ட மட்டும் வச்சுக்கோனா, அவருக்குத்தான் இந்த உலகத்தில் எந்த ஆசையும் இல்லை. அவர்களையே பிடிச்சிக்கோ. அதை தவிர எந்த ஆசை உள்ளவர்களையும் நீ பின்பற்ற வேண்டாம், வழிபட வேண்டாம். வாழ்க்கையிலே பற்றுக பற்றற்றான் பற்றினை கடவுளை ஒருத்தர இம்மையே சிக்கன பிடித்தேன் என்று சொல்வது போல சொல்லி இருக்கும் நிலைதான் பக்தி. இந்த குரல்ல இருந்து நமக்கு தெரியறது என்னன்னா, எதை தொடணும் இறைவனுடைய தாளினி, எதை விடணும் ஆசைகளை. ஆசைகளை எப்படி விட முடியும்னா, நாம் வழிபாடு செய்ய செய்ய செய்யத்தான் ஒரு ஞானம் பிறந்து நாம் பெறக்கூடிய ஆசை வரங்களிலே எதுவுமே இல்லை என்ற பக்குவம் வரும்போது நமக்கு அருள் கிடைப்பது ஸ்ரீ துர்காதேவியிடமிருந்து. ஏங்க அப்படி சொல்கிறீங்க, ஞானத்துக்கும் துர்கைக்கும் என்ன சம்பந்தம்? அஞ்ஞானத்தை விரட்ட நாம் வழிபட வேண்டியவள் ஸ்ரீ துர்காதேவி மட்டும்தான். அவளுக்கு ஞானாம்பிகைன்னு ஒரு பேர் இருக்கு. பல பல அரக்கர்களை அழித்த சக்தி உடையவள் அந்த ஸ்ரீ துர்காதேவி. மார்க்கண்டேய புராணத்தோட விருத்தாந்தத்தை பார்த்தீங்கன்னா 700 மந்திரங்கள் இருக்கு. துர்காவின் ஆற்றலை சரிதத்தை சொல்லும் மந்திரங்கள் 700. அந்த வீர துர்கா பல அரக்கர்களை அழித்த பெருமைக்குரியவள். நினைத்து பார்த்தீர்கள் என்றால் எல்லாரும் அஞ்ஞானத்தின் வடிவம். இதிலிருந்து நான் ஸ்ரீ துர்கா வழிபாட்டில் சொல்லக்கூடிய எண்ணம், அடியேனுக்கு தோன்றிய ஒரு எளிமையான எண்ணம் என்னவென்றால், உலகத்தில் அது அதுக்கு ஆசைப்பட்டு பட்டியல் போட்டு அது கொடு இது கொடு நிலம் கொடு தானம் கொடு தனம் கொடு என்னென்னவோ கேட்டுருக்கோம், கடவுளே ஞானம் கொடு என்று எப்பொழுது கேட்போம்? மது கைடப வதத்தை மகாகாளி முடித்தாள், மகிஷாசுரனை மகாலட்சுமி முடித்தாள், சும்ப நிசும்பர் சம்ஹாரம் மகா சரஸ்வதியால் நடந்தது. இந்த மூன்று அரக்க வடிவங்களும், இந்த மூன்று பேர் சொன்னோம் இல்லையா, இந்த மூணு பேருமே அஞ்ஞானமுடைய அரக்கர்கள். அம்பாள் வந்து வதம் செய்கின்றாள். ஆனா ஒன்னு சொல்றேன், மகாசக்தியினுடைய ஆளுமை இந்த உலகத்துல இல்லைன்னா ஒரு விஷயம் கூட நகராது. எளிமையா சொல்லணும் இல்லையா, நமக்கு தெரிந்ததெல்லாம் சொல்வதை விட தெரிய வேண்டியதை சொல்வதுதானே ஒரு அழகு. அம்பாள் என்னெல்லாம் செய்கிறா கேளுங்க. மனுஷனுக்கு பசியை தருகின்றாள், பசி தீர்க்க பயிரை தருகின்றாள், பயிர் வளர மழையை தருகின்றாள், எல்லாத்துக்கும் மூச்சு காற்று தருகின்றாள். ஒருவேளை மனுஷனுக்கு நோய் வந்துருச்சுன்னா மூலிகையை தருகின்றாள், பஞ்சபூதங்களை படைக்கின்றாள், ஐம்புரிகளை தருகின்றாள். மொத்தத்திலே பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் நடுவே ஆதார சக்தியாக இருப்பது ஸ்ரீ துர்காதேவி எனும் பராசக்தி.

ஆதிசங்கர பெருமான் உருவத்திலே பிரம்மத்தை வழிபட ஆறு சமயங்களை வகுத்தார். நல்லா கேட்போம், ஆறு சமயம். கானாபத்தியம், அதுதான் கணபதி வழிபாடு. கௌமாரம், முருக வழிபாடு. சைவம், சிவ வழிபாடு. வைணவம், விஷ்ணு வழிபாடு. சௌரம், சூரிய வழிபாடு. சாக்தம், இதுவே சக்தி வழிபாடு. இந்த ஆறும் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே

தெரியும். கொஞ்சம் ஆய்வு செய்து பார்த்தால் பாரத நாட்டிலே சக்தி வழிபாடுதான் முதன்மையானது என்று புராணங்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்ல, அந்த சாக்தம் என்ற வழிபாட்டில் மிச்ச 5 வழிபாடுகளும் இணைந்திருக்கின்றன. அப்ப சக்தி தானங்க ஆதாரம். எப்படி பாருங்க, மகா கணபதி முதல்ல சொன்னோம், மகா கணபதி உபாசனை வல்லபையோடு கூடியது. முருகனுக்கு பெருமை சக்திவேல் அம்பிகைதான். விஷ்ணு மார்பில் குடியிருப்பவள் ஸ்ரீதேவிதான். சக்தியோடு உடம்போடையே ஒட்டி இருப்பவள் சிவன்தான், ஒட்டியிருப்பவர் சிவன்தான். சூரிய வழிபாட்டின் உச்சம் காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரியும் தேவி வடிவம்தான். மொத்தத்திலே ஆதிசங்கர பெருமான் கொடுத்த 6 சமயங்களில் 1 சமயமாகிய சாக்தம் என்னும் வழிபாட்டில், ஸ்ரீ துர்கா வழிபாட்டில் அனைத்து சமயங்களும் கலந்திருப்பதை கோடிட்டு காண்பிக்க விரும்புகின்றேன். இறைவனுடைய 5 தொழில்கள் எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு தொழில் செஞ்சுட்டு இன்னொரு தொழில் செய்யறதே கஷ்டமா இருக்கு. ஆனால் இறைவன் 5 தொழில்களை செய்கிறார். யார் கொடுக்கிற சக்தியில? மாபெரும் ஸ்ரீ துர்காதேவி. ஆதிவராசக்தி கொடும் சக்தியிலே தான் படைத்தல், காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அருளல், இந்த 5 தொழில்களையும் அம்பாளும் சிவமும் இணைந்து செய்கின்றார்கள். புரியுற மாதிரி சொல்றேன். எப்பவுமே கடவுள் சோதனை கொடுக்கும் போது தனியே வருவர், அவர் மட்டும் வருவர். அந்த சோதனையிலிருந்து பக்தர்களை காப்பாற்றும் போது தாயோடு காட்சி அளிப்பார். இதை யார் சொல்றா? நான் சொல்லல, சேக்கிழார் பெரிய புராணத்திலே பல தொண்டர்களுடைய வரலாற்றை சொல்லும் பொழுது, எல்லா நாயன்மாருடைய வாழ்க்கையிலே இறுதியில பாருங்க, இடப வாகனத்திலே பரமேஸ்வர பெருமான் சாக்ஷா தேவியோடு வந்து காட்சி அளித்து மேல முக்திக்கு கூட்டுன்னு போனார். வருமே சோதனை கொடுக்கறது அப்பா, அந்த சோதனையிலிருந்து நம்ம காப்பாத்துறது அம்மா. அது ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, வீட்லேயும் தான். சோதனை கொடுப்பது அப்பா, கண்டிப்பது அப்பா, அந்த துன்பத்திலிருந்து நம்மை தீர்ப்பது அம்மா. அதுதாங்க வாழ்க்கை. அந்த அம்மாங்கிற வாழ்க்கையை சுருக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான கணக்கு சொல்கிறேன். அன்பு = தாய்மை = துர்கா. எல்லா ரூபங்களின் சமஷ்டி ரூபம், சமஷ்டி என்பது தொகுப்பாக சொல்கிறேன், சமஷ்டி ரூபமே துர்கா. துர்கான்ற வார்த்தையில 5 அக்ஷரம் இருக்கு. அந்த இத் என்ற ஒரு எழுத்துக்கு தீயவை அழிப்பவள் என்று பொருள். ஊ என்ற எழுத்துக்கு விக்னம் நீக்குபவள் என்று பொருள். இரு என்ற ஒரு எழுத்துக்கு ரோகம் போக்குதல் என்று பொருள். இக் என்ற ஒரு எழுத்துக்கு பாவம் களைதல் என்ற பொருள். ஆ துர்கா ஆலதன முடியுது, பயம் சத்ரு விரட்டுதல் என்று பொருள். ஆக வாழ்க்கையிலே அம்பாளை வழிபடுவதை தவிர சில பேருக்கு செய்யும் தொழிலில் பக்தி இருக்கும், அது அழகு. சில பேருக்கு பக்தியே தொழிலாக இருக்கும், அது இன்னும் அழகு. கும்பிடு நம்பிடுன்னு சொல்றோமே. ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார், எந்த வடிவத்தை தாங்க கும்பிடுறது? காமாட்சியா, மீனாட்சியா, விசாலாட்சியா, மகாகாளியா? அனைத்தும் ஒன்றப்பா, அனைத்தும் ஒன்று. அம்பிகை சின்ன குழந்தை வடிவில் வந்தாள், அவளை பாலான்னு சொல்றோம். கன்னி வடிவத்தில் வந்தாள், துர்கான்னு சொல்றோம். உலகை ஆளும் மாதாவாக காட்சியளிக்கிறாள், ராஜராஜேஸ்வரின்னு சொல்றோம். பக்தர்கள் மனதிலே இடம் பிடித்திருக்கின்றாள், லலிதாம்பிகா என்று சொல்கிறோம். காற்று ஒன்று ராகம் பல என்பது போல காளி துர்கை ஒன்றுதான் அவளுக்குள் சக்திகள் பல. அப்பேற்பட்ட துர்காதேவிக்கு உகந்த நாள்தான் அஷ்டமி. கோகுலத்திலே கிருஷ்ணனோடு தேவியும் அவதரித்து கிருஷ்ணருடைய பிறப்பை கம்சனுக்கு அறிவித்து மறைந்தாள், அந்த நாளே துர்காஷ்டமி. வாழ்க்கையிலங்க சிவம் பெருசா சக்தி பெருசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக சும்மா இரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக சிவனேன்னு இரு அப்படின்னு சொல்றது வழக்கம். அது ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சும்மா இரு, அசைவற்று இருன்னு சொல்லும் போது சிவம் என்பது அசையாத ஜடப்பொருள். அந்த சிவத்துக்கு ஒரு அசைவு கொடுப்பதுதான் சக்தி. ஆக சிவத்தோடு சக்தி இணையும் போதுதான் உலகம் இயங்குகிறது. அதனாலே ஸ்ரீ துர்காவை வழிபடுவோம். அவள் எதெல்லாம் கொடுக்கின்றாள்? தனம், தானியம், பாதுகாப்பு, வாழ்விலே வளர்ச்சி, தைரியம் தருவாள் துர்கா. ஒன்றாயிருப்பாள், பலவாயிருப்பாள், மணியாயிருப்பாள், ஒளியாயிருப்பாள்.

இருப்பாள், அணியாயிருப்பாள், அணிக்கு அழகாயிருப்பாள், அணுகாதவர்க்கு பிணியாயிருப்பாள், பிணிக்கு மருந்தாயும் இருப்பாள், அமரர் பெருவிருந்தாவும் ஆகி அபிராமி பட்டரின் இசையாகவும் இருப்பாள், தமிழாகவும் இருப்பாள். அவளேதான் துர்கா.

இன்றைக்கு நம்முடைய கருத்தோட்டம் என்னவென்றால், ஸ்ரீ துர்கா வழிபாடு ஆரம்ப முன்னுரையை பார்த்தோம். மனுஷன்தான் துர்கையை வழிபட்டு முன்னுக்கு வருவாங்களா? இல்லை, தெய்வங்களும் தேவர்களும் துர்கையை வழிபட்டு பெற்ற பலன்களைத்தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். அப்படி யாரெல்லாங்க இருக்கா உலகத்திலே? ஸ்ரீராமர், அர்ஜுனர், தருமர், பரசுராமர், பரமேஸ்வரன், ராமாயணம் எழுதிய கம்பநாட்டாழ்வார், மிருகண்டு முனிவர், எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு என்பதற்கு அதற்கு ஒரு நேரம் வேண்டும். ஸ்ரீராமரோட வாழ்க்கையில துர்கையோட அருள் எப்படி கிடைத்திருக்கிறது? இது ரொம்ப ஒரு அபூர்வமான ராமாயணத்திலிருந்து அழகாக ஆண்டவன் அம்பிகை அருளால் நமக்கு கிடைத்த குறிப்பு. ஸ்ரீராமன் எப்படின்னா, அவரோட தத்துவமே சரணாகரிதான். நேத்து வரை எதிரி, நேத்து வரைக்கும் சண்டை, ஆனா சரணாகரி, ராமா நீயே சரணம் அப்படின்னு விழுந்துட்டா அப்படியே காப்பாத்திடுவார். அதுதானுங்க விபீஷண சரணாகரி. வாலி வதம் முடிந்தது. சுக்ரீவன் வானர சேனையை அனுப்புகின்றான். சீதையை தேடுறதுக்கு எல்லாரும் போறாங்க. மழைக்காலம் வேற வந்துருச்சு. கிஷ்கிந்தலை எல்லாரும் தங்குறாங்க. சீதையை குறித்து ராமர் கவலை அடைகிறார். அவரிடம் நாரத முனி வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் தெரியுமா? கொண்டாட்டிய கடத்திட்டு போயாச்சு, சீதை அங்க இருக்கா? அசோக வனம், இவர் மனமும் அசோக வனத்தை விட மோசமா கவலையா இருக்கு. நாரதர் வருகிறார், என்ன கேட்கிறார்? இதாங்க கதை சிச்சுவேஷன். என்ன கேட்கிறார்னு

நாரதர் பெரிய கதையா சொல்ல போறா இருப்போம், ஆனா முதல்ல அவர் சொன்ன வார்த்தை ராமா நீ துர்க்கைய கும்பிடு. எப்படி சொல்றார் கேளுங்க, ராமா நான் சொல்றத கேளு. முற்பிறவியில சீதை ஒரு முனிவரின் புதல்வியாக பிறந்தாள். அவளை கண்ட ராவணன் மோகம் கொண்டான். அது மட்டுமல்ல தூக்கியும் சென்றான். துஷ்டனே உன்னை சம்ஹரிக்க நான் பூமியிலே பிறப்பேன் என்று அன்று சீதை வாக்கு கொடுத்தாள். சாமமிட்டு தீக்குள் புகுந்தாள். அக்காரணமே ராமா ராவண சம்ஹார நோக்கமேதான். நீ இன்றைக்கு மகாவிஷ்ணு அவதாரமாய் பிறந்திருக்கிறார். இனி ராவணனுடைய அழிவு நிச்சயம். அல்லும் பகலும் சீதை ஊன் உறக்கமின்றி இருக்கும் பசியை போக்க தேவேந்திரன் காமதேனு அனுப்பியுள்ளார். அந்த காமதேனு பால் கொடுக்கும் அல்லவா, அந்த பாலே சீதைக்கு உணவாக இருக்கும். கவலைப்படாதே, அவள் ஊன் உறக்கமின்றி இருக்கிறாள். அவள் உயிருக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று ராமா நீ கவலைப்படாதே. என்னவிருந்தாலும் மனைவி அல்லவா, அந்த மனைவிக்காக ராமன் கவலைப்படுவது தெய்வமே வந்து பிறந்தாலும் கவலைப்படும் தானே. ராவண சம்ஹாரத்திற்கு சக்தி வேண்டி பதாஸ்ரீ துர்கா வழிபாடு. நாரதர் சொல்கிறார், ராமா நவராத்திரி விரத பூஜையை செய், ஸ்ரீ துர்கா வழிபாடு செய், அவள் அனைத்து சக்தி தருவாள், நீ ராவணனை வென்றுவிடலாம் என்று துர்கை வழிபாட்டு பெருமையை ராமனுக்கு நாரதர் சொன்னவுடனே ஸ்ரீராமருக்கு நாரதர் குருவாகி அருமையாக அந்த சக்தி பூஜையை எப்படி செய்கிறாள் தெரியுமா?

நவராத்திரி விரதத்தை ஸ்ரீ ராமர் ஆரம்பித்தார். துர்கா வழிபாட்டு பலன். விரத முடிவிலே நவமி அன்று தேவி சிம்ம வாகனத்தில் காட்சி. நல்லா கேளுங்க, ஸ்ரீ ராமனுக்கு ராவண வதத்திற்காக சக்தி உதவுகிறாள். ஸ்ரீ லக்ஷ்மணனுக்கு இந்திரஜித் வதத்திற்காக துர்கா தேவி உதவுகிறாள். தனது சக்தி அம்சத்தை வழங்கினாள். தசமி அன்று இலங்கைக்கு புறப்படுகின்றார். யுத்தம் ஆரம்பிக்கின்றது. இங்க தாங்க ஒரு முக்கியமான விஷயம். ராவணன் எதிர நிற்கிறான், ஸ்ரீராமர் நிற்கிறார். ராவணங்கிட்ட ஒரு நல்ல விஷயம் தெரியுமா? இந்த இடத்துல சமுதாயத்திற்காக ஒன்று சொல்கிறேன், எத்தனைதான் கிட்டவன் ஒதுக்கினாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கு. கண்டிப்பா ஆண்டவன் அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்து தான் அனுப்பியிருப்பார். ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன். ராவணனுக்கு மிகப்பெரிய சிறப்பே தன்னுடைய வீணை வாசிப்பினால் பரமேஸ்வரனையே மகிழ்விப்பவர். ராவணனுடைய வாழ்க்கையை ரெண்டே வரியில சொல்லுங்கன்னு சொன்னா நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன்? வீணை வாசிப்பிலே ஸ்ருதி சுத்தம், தான் தன்னைத்தான் வீணாக்கிய வாழ்வினிலே ஸ்ருதி வேதம். மாற்றான் மனைவியை விரும்பலாமா? அது ஒண்ணுதானே அவர் செஞ்ச தப்பு, செய்யக்கூடாத தப்பு இல்லையா? அந்த ராம ராவண யுத்தத்தோட இறுதி கட்டத்துல துர்கை வழிபாட்டுக்கு வருவோம். சேனையை இழந்தான் ராவணன், எல்லாம் இழக்கிறார். சகோதரர்களை இழந்தான், அமைச்சர்களை இழந்தான், சேனாதிபதிகளை இழந்தான், ஆதரவில்லாத நிலைமையிலே இருந்தான். அப்பொழுதுதான் ஸ்ரீ துர்கா தேவியை வழிபட்டார். தாயே, போரில் எல்லாம் இழந்து விட்டேன். அம்மா, நீயே சரணம். நான் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னித்துவிடு. தாயே, நீயே சரணம். என்னை காப்பாற்று. சக்தி நீயே, முக்தி நீயே, சகலமும் நீயே, சத்தியம் நீயே, சரணம் நீயே என்றெல்லாம் பண்ணவுடனே ஸ்ரீ துர்கா தேவி மனம் இறங்கி ராவணனுக்கு சாரதியாக மாறினாள். இப்ப பாருங்க, ராமர் துர்கையை கும்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. ராவணன் துர்கையை கும்பிட்டு துர்கையே சாரதியாக மாறி இருக்கிறாள். சபாஷ் சரியான போட்டின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. எதிரே ராமர் துர்கா தேவியை பார்த்தார். அடடா, துர்கா தேவி எதிரே இருக்கின்றாளே, அவனுக்கு சாரதியாக இருக்கின்றாளே. இனி ராவணனை நான் வெல்வது கடினம். மனசுக்குள்ளே தளர்ச்சி அடைகிறார் ராமர். மனமெல்லாம் கலக்கமடைகிறது. ராவணன் சிங்க வாகனத்தில் இருக்கும் அம்பாளை போல சிம்ம கர்ஜனை கொடுக்கின்றான். அந்த சமயத்திலே ஸ்ரீ ராமர் செய்தது என்ன? இதுதான் நமக்கு வேணும். அந்த சமயத்திலே ஸ்ரீ ராமர் செய்தது என்ன? நேரம் மறந்தார், இடம் மறந்தார், காலம் மறந்தார். துர்காதேவி பூஜையிலே ஈடுபட்டார். ஓம் சக்தி.

என்ன செஞ்சோ ராவணிடமிருந்து தேவி விலகவில்லை, சாரதியாகத்தான் இருக்கிறாள். இப்போ ராமர் கும்பிடுறாருங்க, இதான் நமக்கு வேண்டிய கருத்து. தாயே, மனம் இறங்க மாட்டாயா? என்னுடைய பண்களுக்கு மனம் இறங்கவில்லை. தாயே, துர்கா தேவி, ராமனாகிய நான் இனி இந்த கண்கள் எனக்கு தேவையில்லை. என் திருக்கண்களை பிடுங்கி எடுத்து உன்னுடைய பாத கமலத்திலே துர்கா தேவி நான் காணிக்கையாக்குகின்றேன் என்றான். அப்படியே கண்ணை பிடுங்க போனா ரெண்டு கண்ணையும். அந்த நேரத்திலே சாட்சாத் காளி துர்கா பிரசன்னமாகி, ராமா, நீ போரில் வெற்றி பெறுவாய் என்று சொல்ல, அன்று ஸ்ரீராமனுக்கு வெற்றி கிடைத்தது முழுக்க முழுக்க முழுக்க ஸ்ரீ துர்கா தேவி வழிபாட்டால். சீதாவுடன் அயோத்தி வருகிறார், மங்கள சரித்திரம் தொடர்கிறதே. இத்தனை மங்கள சரித்திரத்தையும் நமக்கு சொன்னது யார்? வங்காள மொழி ராமாயணம் கிருத்திவாச ராமாயணத்திலே ஸ்ரீ துர்கா வழிபாடு செய்த ராமனை பற்றிய சிறப்பான குறிப்பு. உடனே நம்ம கேட்போம், ராமர் மட்டும்தான் கும்பிட்டுருக்காரா? சிவபெருமான் துர்கையை கும்பிட்டது இல்லையா? கும்பிட்டுருக்காரே. தாரகாசுரன் அப்படின்னு ஒரு பலமான அசுரன். அந்த அசுரனோட குணம் எப்படின்னா, சாப்பிட்ட களைப்புக்கு தூங்குவான், தூங்கின களைப்புக்கு சாப்பிடுவான். இப்படி ஒரு அசுரன் மூணு பிள்ளைங்க, வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், கமலாக்ஷன், இவர்கள் எல்லோரும் பிரம்மனை நோக்கி தவம் செய்தார்கள். எப்பவுமே இறைவன்லாம் எப்படின்னா கடுமையான தவம் செய்

நிச்சயமா வரம் கொடுப்பாங்க. இப்ப நம்ம கலைஞர்கள் ரசிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, எப்பவுமே சாதகம் பண்ணும் போது மிருதங்கம், வயலின், ஹார்மோனியம், மற்ற கலைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா, சாதகம் பண்ணும் போது தேவ சாதகம்னு சொல்ல மாட்டோம், அசுர சாதகம்னு சொல்லும். காரணம் என்னன்னா, நம்ம செய்யற தவத்தை விட அசுரம் செய்யற தவத்துல ஒரு என்ன சொல்ல, ஒரு கவனமான தவமாக இருக்கும். பிரம்மன் கேட்டாராம், என்ன வரம் வேண்டும் அசுரர்களே? சாமி, நாங்க மரணமில்லா பெருவாழ்வு வாழணும், கஷ்டப்பட்டு உங்ககிட்ட நாங்க வரம் கேட்டு தவம் செய்யறதுக்கு காரணம் என்ன? நாங்க சாகவே கூடாது. இந்த மூன்று அரக்கர்களும் கேக்குறாங்க, நாங்க சாகவே கூடாது. அப்ப பிரம்மன் சொல்றாரா, அப்பா, தெய்வங்களாகிய நாங்களே அழிவுக்கு உட்பட்டவர்கள் என்றுதான் சொல்கின்றார்கள், ஆகவே வேறுவரும் கேளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மூணு பேரும் மூணு வரம் கேட்கிறாங்க, மூணு வரம் மாதிரி தொகுத்து கேட்கிறாங்க. என்ன தெரியுமா, பிரம்மனே, ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் நாங்கள் வரம் கேட்கல, தங்கம், வெள்ளி, இரும்பு மூணாலான அரண்மனை பெருசு பெருசா வேணும். அது மட்டும் இல்லை பிரம்மா, நாங்கள் அப்படியே ஒரு இடம் மாற்றணும்னு வச்சுக்கோ, அப்படியே பறந்து போயிடணும். அந்த மூணு அரண்மனையை நாங்கள் அப்படியே பறந்து கொண்டு போயிடணும், அப்படியே நாங்கள் மகிழ்ச்சியாக அலையணும், எங்களால் எல்லாரும் துன்புறணும். ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை ஷண நேரம் ஒன்றாக இணையும் போது எங்களுக்கெல்லாம் நிகழில்லாத ஒருவனால் ஒரே பானத்தின் மூலம்தான் எங்களுக்கு மரணம் வர வேண்டும், கொடுப்பியா? நாங்க செஞ்ச தவம் கஷ்டம் தானே, கொடுப்பியா? பிரம்மன் தந்தேன் என்று சொன்னார். பிரம்மனே சொல்லிட்டாரே, மயன் மூன்று அரண்மனைகளை செய்து தந்தார். அப்ப அவர் சொன்னது என்ன தெரியுங்களா, சிவபெருமான் மட்டுமே உங்களை வெற்றி கொள்வார், ருத்ராட்ச மாலையோடு சிவபூஜை செய்யுங்கள் அப்படின்னு மயன் இந்த மூன்று அசுரர்களுக்கு சொல்கிறார். அசுரர்களின் சிவபூஜை ரொம்ப பிரமாதமாக நடந்தது, ஆனால் அசுர குணத்தாலே உலக உயிர்களுக்கு துன்பம் கொடுத்தார். அப்படியே பறப்பாங்க, தொப்புன்னு கீழே இறங்குவாங்க, அடியில் உள்ள மக்கள் எல்லாம் இறந்துருவாங்க, திடீர்னு பறப்பாங்க, அங்க விழுவாங்க, அங்க இறந்துருவாங்க. அதை பறக்கிற வரத்தை வாங்கிட்டாங்க இல்லையா, அரண்மனையோட பறப்பாங்க, விமானம் பறப்பதை போல அரண்மனையோட பறப்பாங்க, அங்கங்க உட்கார்ந்துருவாங்க, அங்கங்க மக்கள் இறந்துருவாங்க. இப்படி மக்களின் வாழ்க்கையும் உயிரும் விளையாட்டாக போன பிறகு தேவர்கள் யோசித்தார்கள், டாடாடா, இந்த மூன்று அசுரர்களும் படுத்துற பாடு ரொம்ப மோசமா இருக்கே, இவங்களுக்கெல்லாம் பலம் கிடைக்கிறது எப்படி தெரியுமா, ஓம் நம சிவா என்று அவர்கள் செய்யும் சிவ பூஜையால் தான். எப்படியாவது சூட்சமமா இவங்க செய்யற சிவ பூஜைய நிறுத்திட்டா இந்த பலம் இவங்களுக்கு இருக்காது. விஷ்ணுவும் நாரதரும் குரு சிஷ்ய வேடம் போட்டு இந்த மூன்று அசுரரை முன்னால உட்கார வச்சு, எப்பா நீங்க ஏன்பா சிவ பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வேதங்கள் எல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு கொஞ்சம் கவர்ச்சிகரமாக பேச, அவர்களும் அதை நினைத்து வியக்க அன்று முதல் பூஜையை நிறுத்தி விட்டார்கள். இதுல நமக்கு ஒரு குறிப்புங்க, அசுரர்கள் பூஜையை நிறுத்தின உடனே பலம் குறைந்தது என்று சொல்கிறது புராணம். இதுதான் நம்ம வாழ்க்கையிலும் அன்றாட வழிபாடு, ஸ்ரீ துர்கையின் வழிபாடு, ஸ்ரீ சிவனின் வழிபாடு, ஏதோ ஒரு நேரம் கிடைக்கும் நேரத்திலே மகான் ஒருவர் இருந்தார், அழகாக சொல்லுவார், 24 மணி நேரமா வேண்டாம், 12 மணி நேரமா வேண்டாம், 6 மணி நேரமா வேண்டாம், 3 வேண்டாம், 1 வேண்டாம், அரை மணி நேரமா வேண்டாம், எதுக்கு வழிபாட்டுக்கு, ஒரே ஒரு முறை நமசிவாய் ஓம் சக்தி என்று உள்ள முறையை சொன்னால் போதுமே என்று ஒரு மகான் சொன்னார். ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே அப்படின்னு ஒரு கீர்த்தனையே இருக்கிறதல்லவா, இங்கு அசுரர்கள் பூஜையை நிறுத்திவிட்டார்கள்.

இப்படி பரமேஸ்வரன் ஸ்ரீ துர்கை பூஜையில் வழிபட்டு அசுரர்களை முடித்து ஸ்ரீ துர்கா வழிபாட்டால் பெற்ற பலன் என்று பரமேஸ்வரன் வழிபட்ட துர்கா என்று இந்த புராணம் கூறுகிறது. இது மட்டும் இல்லைங்க, நாம் காலத்திலே கொஞ்சம் முன்ன காலமாகிய கம்ப நாட்டாழ்வார் இதிகாசங்களில் ஒன்றான இராமாயணம் எழுதியவர். அன்னை துர்காதேவி வழிபாடு மிக்கவர், ஸ்ரீ மகா சரஸ்வதி அருளும் மிக்கவர். ஒரு சமயம் அவர் வீட்டில் இருந்து தன்னுடைய வழிபாடும் எழுத்தும் செய்து கொண்டிருக்கும் போது பலத்த மழை பெய்தது. கம்பரின் கூரை வைந்த வீட்டிலே கீற்றுக்கள் எல்லாம் காற்றில் அடித்து செல்லப்பட்டன. வீடே இல்லை என்று நினைக்கும் அளவுக்கு கம்பர் வாழ்ந்த இடத்திலே அவரோட வீட்டிலே மழையால பாதிப்பு ஏற்று நைட்டு இரவு முழுக்க அவரால் தூங்கவே முடியவில்லை. தூங்காமல் துர்கா ஸ்துதி சொல்லி சொல்லி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லி சொல்லி படுத்துக்கொண்டே இருந்தார். மறுநாள் காலையிலே முழித்தார் கம்பர். ஆச்சரியமான விஷயம்,

கதிர்களால் அவர் வீடு மூடப்பட்டு இருந்தது. இதை சொல்லும் போது நான் ஒன்று நினைச்சேன், சொற்கதிர்களால் கம்பன் நம்மை காத்தார், நெற்கதிர்களால் துர்காதேவி அவரை காத்தார், அத்தனையும் விற்கதிர் ஸ்ரீ துர்காவுடைய அருள்தானோ. இன்னைக்கும் அந்த ஊர்ல கதிரா மங்கலம் என்று அந்த கம்பர் வாழ்ந்த ஊர் இன்றைக்கும் இருக்கின்றது. கம்ப நாட்டாழ்வார் கும்பிட்ட வனதுர்க்கை இன்றைக்கும் காட்சியளிக்கின்றாள். அவளைத்தான் மிருகண்டு முனிவர் எல்லாருக்கும் பிரபல்ய மார்க்கண்டேயரோட சரித்திரம் அதை சொல்லி அடைய நிறைவு செய்கிறேன். மிருகண்டு முனிவர் இந்த வனதுர்காவை கும்பிட்டுத்தான் பெரிய அருளை பெற்றார். மிருகண்டு முனிவர் ரொம்ப ஒரு பயங்கரமான பக்தர் என்று சொல்லலாம். அவருக்கு குழந்தைகள் இல்லை, அதுவும் ஆண் குழந்தை வேணும்னு நினைச்சார். எப்படி தெரியுமா கும்பிட்டார்?

இந்த பாடல் அபிராமி அந்தாதி பாடல். ஆனால் இதில் ஒரு அழகு தேர்ந்தெடுத்து பாடியதற்கு காரணம், மெய்யன்பர்களே, அம்பாளை நேரில் காணணுமா, இந்த பாடலை பாடுங்கள் என்று அபிராமி பட்டர் எழுதி வைத்திருக்கின்றார். தவத்திற்கு மனம் இறங்கினார் சிவன். என்னப்பா வரவேணும்? மிருகண்டு முனிவரே, என்ன வரவேணும்? ஒண்ணுல்ல சாமி, ஆண் குழந்தை வேணும். அப்படியா? குறைஞ்ச அறிவு, நிறைய ஆயுள், இப்படி வேணுமா? அல்லது குறைஞ்ச ஆயுள், நிறைந்த அறிவு, இப்படி வேணுமா? அப்படின்னு பெருமான் கேட்குறார். அப்போ அவர் சொன்னது நமக்கெல்லாம் ஒரு பாடம். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க, நிறைஞ்ச அறிவுள்ள குழந்தை கொடு சாமி, ஆனால் ஆயுள் நீயே நிச்சயித்துக்கொள். ஆஹா, என்ன அழகான வார்த்தை! அவருடைய தவம் பலித்தது, காலம் சென்றது, பலன் கிடைத்தது, பாலனும் பிறந்தான், அவன்தான் மார்க்கண்டேயர். ஜோதிடர்களை எல்லாம் அழைத்தார், ஜாதகம் எழுத சொன்னார். கைக்குழந்தைக்கு வேண்டியது ஜாதகம், கலைஞர்களுக்கு வேண்டியது சாதகம், ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். அனைவரும் மார்க்கண்டேயனுக்கு 16 வயசுதான் அப்படின்னு எழுதினாங்க. அப்பாவுக்கு கோபம் வந்து விட்டது.

என்னுடைய மகன் சாதாரண பிறப்பு அல்ல, ஞானத்தால் கிடைக்க பெற்ற அமிர்த கடேஸ்வரருடைய குழந்தை. அவரை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், கோவில் கோவிலா போவேன், இருக்கு தெரியும் என்று சொல்லி தலயாத்திரை சென்றார். 106 முடிச்சிட்டார். 107வது இப்ப சொன்னே கம்ப நாட்டாழ்வார் கதிராமங்கலம், ஞானாம்பிகை உடனுரை காளஹஸ்தீஸ்வர தரிசனம், கம்பர் கும்பிட்ட வனதுர்கை வருகிறார் ஸ்ரீ துர்கா வழிபாடு, மிருகண்டு முனிவர் மார்க்கண்டேய புராணம், 16 வயசு பையனுக்கு முடியறதுக்கு இன்னும் 108 தினம் இருக்கு. வனதுர்கை அருகில் வந்தார், மயங்கியே விழுந்து விட்டார். பயம், பயம், தன்னுடைய மகன் போயிடுவானோ என்ற பயம். யம பயம் யாருக்குத்தான் இல்லை, கால பயம் யாருக்குத்தான் இல்லை. வாழ்க்கையிலே எல்லாத்தையும் நமக்கு தெரிய வச்ச கடவுள் அந்த போற தேதியை மட்டும் மறைச்சு வச்சிருக்கார் பார்த்தீங்களா. அது தெரிஞ்சிட்டா எல்லாருக்கும் பயம் ஆயிடுமே, அது தெரிஞ்சிட்டா நிறைய பேர் கடன் வாங்கிடுவோம், ஏன்னா அது கட்டுற கடன் அப்புறம் கட்டவே வேண்டான்னு. ஆக வாழ்க்கையிலே சமுதாயத்திலே அந்த தேதி தெரியாமல் இருப்பதில் ஒரு நீதி இருக்கிறது அல்லவா. ஆனால் அவருக்கு தெரியும், மிருகண்டு முனிவருக்கு, என் மகன் 16 வயதில் மறைந்து விடுவானா. அந்த மனநிலையில் மயங்கி விழுந்து விட்டான் பையன். ஓடி போய் தண்ணி எடுக்க போறான், எல்லாரும் சுத்தி பார்க்கிறார்கள், ஆனால் அவர் எழுந்திருக்கவில்லை. கடைசியிலே ஸ்ரீ துர்கா தேவி தன் கைகளில் வியர்வை துளையை வரவழைத்து மிருகண்டு முனிவரின் முகத்திலே தெளித்த பிறகு முனிவரை எழுப்பினாள். முனிவரே கவலைப்படாதீர், திருக்கடவுர் செல், நினைத்தது நடக்கும். திருக்கடவுருக்கு செல்கிறார், அமிர்த கடேஸ்வரர் தரிசனம் செய்கிறார். அம்மாள் கருணை மார்க்கண்டேயருக்கு என்றும் 16 என்ற ஈசன் வரத்தை அப்படி அருமையாக கொடுக்கிறார். உண்மையில ஒண்ணு சொல்றேங்க, மிருக சிறீட நட்சத்திரம் செவ்வாய் இணைந்த நன்னாளில் மகரிஷிக்கு காட்சி தந்தாள் ஸ்ரீ துர்கா சக்தி. இப்படி 1, 2 அங்காரகனுக்கு அருள், அவர்தான் செவ்வாய் பகவான், மங்களன்னு ஒரு பேரு, மங்களன் வழிபட்ட மங்கள துர்கா. அதே மாதிரி சீதா தன்னோட சுயம்வர நாளிலே முதல் நாளில் துர்கா வழிபாடு செய்து அவரிடமிருந்து ஒரு மாலை பெற்று, அம்மாளிடமிருந்து ஒரு மாலை பெற்று ஸ்ரீராமனுக்கு சூடினார் என்றும் வரலாறு சொல்கிறது. ருக்மணியை கிருஷ்ணர் கல்யாணம் செய்ய போகும் முன்னாலே துர்கா வழிபாடு செய்தார் பரசுராமர். சிரஞ்சீவியானது துர்கா வழிபாட்டில்தான். அர்ஜுனன் போருக்கு முன்னால துர்கா வழிபாடு செய்து துர்கா தேவி அர்ஜுனனுக்கு ஆசி தந்தாள். தருமர் துர்கா வழிபாடு செய்து மனக்கலக்கம் நீங்கியதாக வரலாறு. இத்தனை தேவ தேவர்களும் இத்தனை தெய்வங்களும் துர்காவை வழிபட்டு பலனடைந்திருக்கும் போது நாமும் துர்கை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டாமா? துர்கா காட்சி தரிசனம் ஈர மனமுள்ள வரம் தருவாள், வீர சக்தியுள்ள கரம் பிடிப்பாள். அவள் அன்பு ஒரு கடல், அருள் ஒரு கடல், ஆயுதங்கள் மலை போல, அத்தனையும் அவளுடைய சக்தியின் பெருமை என்று சொல்லி துர்கா வழிபாட்டின் காட்சி தரிசனத்தை

மகாகவி பாரதியின் வாக்காலே சக்தியை பாடி ஆரம்பித்தோம். மகாகவி பாரதியினுடைய வார்த்தையோடு நிறைவு செய்வோம். பராசக்தியின் பிள்ளை அல்லவா, யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய் என்று அந்த பாடலிலே வரும்போது, அன்பளித்து விட்டாய் காளி, ஆண்மை தந்து விட்டாய், துன்பம் நீக்கிவிட்டாய் காளி, தொல்லை போக்கிவிட்டாய் என்று சொன்னது ஸ்ரீ துர்கை வழிபாட்டால் தான். அப்படி இந்த உலகத்திலே நாக்கு பாடுவது சக்தியால், வாக்கு சக்தியால், நதி ஓடுவது சக்தியால், கடல் அலை குதிப்பது சக்தியால், மலை நிற்பது சக்தியால், சூரியன் வருவது சக்தியால், சந்திர குளுமை சக்தியால், குற்றால நீர்வீழ்ச்சி சக்திதான், பூமி ஊற்று சக்திதான், பஞ்சபூதங்களும் சக்திதான், ஐம்பொறிகளும் சக்திதான், உலகத்திலே ஆகாய ஆதாரமும் சக்திதான், அனைத்தும் சக்தி சக்தி சக்தி என்று அந்த சக்தியை வழிபட்டு, ஸ்ரீ துர்காவை வழிபட்டு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று நமக்கெல்லாம் பட்டியலாக பாட்டியலாக தந்திருக்கிறாரே அபிராமி பட்டர், அவரை நினைத்து வணங்கி நாம் எல்லோரும் நிறைவு செய்வோம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா,

இதுவரை ஸ்ரீ துர்கா வழிபாடு இசைப்பேருரை நிகழ்த்தியவர் பாரதி திருமகன் அவர்கள், ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைக்கானம் கேட்கலாம். உதயகீதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடிய பாடல்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரி ஹரி சூரியகர்.
2: அடுத்து ஒலிக்க வரும் பாடல் அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்திற்காக. பாடலை பாடியிருப்போர் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் இளையராஜா சித்ரா.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்துருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: திரைகானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடலை பாடியிருப்போர் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி. படிக்காதவன் திரைப்படத்திற்காக.

எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரைக்கானத்தின் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக. பாடலை பாடியிருப்போர் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷவாணி கூட்டுகாரி. ബിരിയാണി ലോകമെമ്പാടും ഏറെ ആരാധകരുള്ള ഏറെ ജനപ്രിയമായ ഒരു വിഭവം. തലശ്ശേരി ബിരിയാണി.

0: அங்க பார்த்தா நாலு புறா ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: தொடர்வது தேநீர் நேரம் நிகழ்ச்சி.

0: तो श्रोताओं परिक्रमा कार्यक्रम अब यहीं पर समाप्त करते हैं। तो मुकेश कुमार और शगुन चोपड़ा को दीजिए इजाजत।
1: नमस्कार। நேரம் இப்பொழுது 5 மணி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் VL நாராயணா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், KMS காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சலமேல ஸ்ரீரங்கம் ரங்கசுவாமி நட்டுவனார் இயற்றிய வர்ணம், நாட்டக்குறிஞ்சி ராகம் ஆதிதாளம்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் வி எல் நாராயணா அவர்களின் வீணை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து ஸ்ரீ காந்திமதிம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ஹேமவதி ராகம், ஆதிதாளம்.

0: 11:40 திரைகானம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பண்டிட் சிவகுமார் சர்மா அவர்களின் சந்தூரிசை, டாக்டர் மிருத்துஞ்சய் அகாடி அவர்கள் பாட்டு. அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், குடிசாதனப்பள்ளி ஜிபி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை, திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சவேறு, 8:30 திரைகானம், 9:00 இசைப்பெட்டகம், தஞ்சாவூர் கேபி சிவானந்தம் சாரதா சிவானந்தம் ஆகியோரின் வீணை இசை, தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ஆராதனா, பகல் 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், டாக்டர் எம் லலிதா எம் நந்தினி ஆகியோரின் வயலின் இசை, திருவனந்தபுரம் எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், 2:30 திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, எஸ் ராஜாராம் அவர்களின் புல்லாங்குழல் இசை, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன், 6:30 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற வேளாண் அலுவலர் டி ஜெயராமன் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன், 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 அகில பாரத உரை சித்திரம் ஹிந்தியில் டெல்லி அஞ்சல், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
0: தொடர்வது விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல்.
2: आकाशवाणी समाचार सेवा प्रभाग की प्रस्तुति विश्लेषण.
3: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के नए अंक में आपका स्वागत है. मैं हूं सरफिरोजी. श्रोताओं, प्रधानमंत्री नरेंद्र मोदी की अध्यक्षता में केंद्रीय मंत्रिमंडल ने 84,000 करोड़ रुपए से अधिक की लागत वाली राष्ट्रीय अपतटीय अन्वेषण योजना समुद्र मंथन को मंजूरी दे दी है. इसका उद्देश्य समुद्र में मौजूद तेल और गैस संसाधनों की खोज और उत्पादन को नई गति देना, ऊर्जा सुरक्षा को मजबूत करना और इस क्षेत्र में भारत की तकनीकी क्षमता को बढ़ाना है. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने पिछले वर्ष स्वतंत्रता दिवस के अवसर पर जिस आधुनिक समुद्र मंथन की परिकल्पना प्रस्तुत की थी, ये योजना उसी विजन को साकार करने की दिशा में महत्वपूर्ण कदम मानी जा रही है.
4: देश को विकसित बनाने के लिए हम अब समुद्र मंथन की तरफ भी जा रहे हैं. हमारे समुद्र के मंथन को आगे बढ़ाते हुए हम समुद्र के भीतर के तेल के भंडार, गैस के भंडार, उसको खोजने की दिशा में एक मिशन मोड में काम करना चाहते हैं. और इसलिए भारत ने नेशनल डीप वाटर एक्सप्लोरेशन मिशन शुरू करने जा रहा है.
3: आज के कार्यक्रम में जानेंगे कि समुद्र मंथन योजना की प्रमुख विशेषताएं क्या हैं, ये भारत में अपतटीय तेल और गैस अन्वेषण को किस प्रकार नई गति देगी और आत्मनिर्भर भारत तथा विकसित भारत के लक्ष्य की दिशा में ये पहल कितनी महत्वपूर्ण साबित हो सकती है. श्रोताओं, भारत आज दुनिया की सबसे तेजी से बढ़ती प्रमुख अर्थव्यवस्थाओं में शामिल है। विकास की इस तेज रफ्तार के साथ देश की ऊर्जा आवश्यकताएं भी लगातार बढ़ रही हैं, लेकिन तेल और प्राकृतिक

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகிரேட்டட் தி சுவாமி விவேகானந்த் கல்ச்சுரல் யூத் சென்டர் விவேக் ஸ்மாரக் இன் மைசூரு திஸ் ஈவினிங். தி மெமோரியல் கமெமரேட் சுவாமி விவேகானந்த்ஸ் ஹிஸ்டாரிக் விசிட் டு மைசூரு இன் 1892 வென் ஹி மெட் திவான் ஆஃப் மைசூர் சர் கே சேஷாத்ரி ஐயர் அண்ட் ரிசீவ் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் மைசூர் மகாராஜா ஸ்ரீ சாம் ராஜேந்திர வாடியார் ஃபார் ஹிஸ் ஜேர்னி டு தி யூஎஸ் டு பார்ட்டிசிபேட் இன் தி பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் இன் ஷிகாகோ. Addressing the gathering on this occasion, Prime Minister Modi said Swami Vivekananda truly embodied the spirit of India. He highlighted that country's youth are driving global growth.
1: Swami Vivekananda ji युवाओं की शिक्षा को राष्ट्र निर्माण का मजबूत आधार मानते थे. उन्होंने स्वयं में देखा था कि कैसे दुनिया के देश अपने युवाओं को शिक्षित बना रहे हैं. लेकिन दुर्भाग्य से तब भारत गुलाम था. भारत के युवा भी गुलामी की जंजीरों में जकड़े हुए थे. उस दौर से लेकर अब तक भारत के युवा ने एक लंबी यात्रा तय की है. भारत का जो युवा कभी जंजीरों में था, आज वो युवा दुनिया के विकास को गति दे रहा है. आज भारत की अर्थव्यवस्था सबसे तेजी से आगे बढ़ रही है. किसकी वजह से? भारत के युवाओं के सामर्थ्य से.
0: Earlier in the day, Prime Minister Modi inaugurated the Greenfield Alluri Sitaram Raju International Airport at Bhogpuram in Vijayanagaram district of Andhra Pradesh today. He also dedicated to the nation, inaugurated and laid the foundation stone for key infrastructure projects worth around 18,000 crore rupees. Addressing the gathering, Mr. Modi said that the projects launched today, spanning roads and energy security, reflect the rapid pace of Andhra Pradesh's development. Prime Minister Modi also witnessed a traditional Thimsa dance performed by more than 13,500 tribal women, highlighting the vibrant tribal culture of North Andhra. Union Home Minister Amit Shah has approved the advance release of 2,117.85 crore rupees from the central share of the State Disaster Response Fund or SDRF to support the states affected by floods during the ongoing southwest monsoon. Out of the seven affected states, Himachal Pradesh, Odisha and Nagaland had earlier received the first installment of SDRF for the financial year 2026-27. The Union Government today released 1,09,019 crore rupees to state governments as an additional installment of tax devolution over and above the regular

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: Indian Air Force is inviting applications from eligible boys girls to join as Agniveer Vayu musician. Pre-registered rally planned at Delhi and Bengaluru from 31st August to 9th September 2026. For details visit www.iafrecruitment.edcil.co.in.
2: FM Gold வழங்கி கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடலை பாடியிருப்போர் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி, மிஸ்டர் பாரத் திரைப்படத்திற்காக.
3: யாரது?
4: நான் தான்.
3: நான் தான்.
4: நான் தான்.
3: எங்க இருக்கீங்க?
4: எங்க
3: எங்க

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் மைதிலி என்னை காதலி. திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்கும் நேரம் 7:32:25.

அடுத்து ஒலிக்க வரும் பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக. பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன், எஸ்பி சைலஜா, சித்ரா.

திரைக்கானத்தின் நிறைவாக ஒழிக்க வரும் பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: திரைக்கானம் கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், சென்னையில் நடைபெற்ற 34வது ஆண்டு சேக்கிழார் திருவிழாவில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆற்றிய உரை, சமூக விழிப்புணர்வை வலியுறுத்தி சேலத்தில் நடைபெற்ற நடைப்பயணம் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் சென்னையில் நடைபெற்று வரும் 34வது ஆண்டு சேக்கிழார் திருவிழாவில் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். அவர் பேசும்போது,
2: தமிழை சாதாரண மக்களுக்கும் தெரிந்து கொண்டு பாட இந்த திருமுறைகள் உதவி செய்தன. பலவிதமான தமிழ் இலக்கிய மரபுகளை இந்த திருமுறைகளில் நாம் பார்க்கலாம். உதாரணமாக தாண்டகம் என்ற தமிழ் யாப்பு வடிவத்தை எடுத்துக்கொள்வோம். திருநாவுக்கரசர் தான் தமிழில் முதல் முதலாக இந்த வடிவத்தை அதிக அளவில் பயன்படுத்தியவர். அதனால்தான் அவர் தாண்டக வேந்தர் என்றும் தாண்டக சதுரர் என்றும் புகழப்படுகிறார். திருக்குறுத்தாண்டகம், திருநெடுதாண்டகம் என்று கிட்டத்தட்ட 99 தாண்டக பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். அதே போல சம்பந்தர் மாலை என்று, அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் பாலிண்ட்ரோம் என்று இலக்கியத்தில் ஒரு வர்ணனை உண்டு. பாலிண்ட்ரோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இடமிருந்து வலம் படித்தாலும், வலமிருந்து இடமாக படித்தாலும் ஒரே மாதிரியான ஓசை தரக்கூடிய பாடல்கள். பிறகு ஒரே ஒரு சொல் திரும்ப திரும்ப வந்து வேறே வேறே அர்த்தம் தரக்கூடிய யமக பாடல்கள் என்று சம்பந்தர் தமிழோடு விளையாடி இருக்கிறார். தமிழ் ஞான சம்பந்தர் என்று போற்றப்படுகிறார் என்றால் அது மிக இல்லை. இதுபோல திருமுறைகளில் உள்ள பல தமிழ் செய்யுள் வகைகளை சொல்லிக் கொண்டே போகலாம். காரைக்கால் அம்மையார் பாடிய அந்தாதி பாடல்கள் அந்த காலத்தில் முன்மாதிரியாக இருந்தன. நம்முடைய இசை மரபுக்கு இந்த திருமுறைகள் எப்பேற்பட்ட பங்களிப்பை தந்திருக்கின்றன என்பது வேப்புக்குரிய ஒரு விஷயம், நாம் எல்லாரும் கொண்டாடக்கூடிய விஷயம். இன்னைக்கும் கர்நாடக சங்கீத மேடைகளில் பாடப்படும் பல ராகங்களும் திருமுறை இசைக்கப்பட்ட பண்களிலிருந்து வந்தவை. இது எல்லா கலைஞர்களும் ஒப்புக்கொள்வார்கள். முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த பாடல்களை தொகுக்கும் போதே அவற்றை எந்த பண்களில் பாட வேண்டும் என்று 1000 வருஷங்களுக்கு முன்பே எழுதி வைத்துள்ளனர். இன்று வரை நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் அதே முறையை பின்பற்றி இன்னின் கருவிகளை வைத்து இசைக்கப்பட்டு கோவில்களில் பாடிக்கொண்டு வருகிறார்கள். அதே போல இந்த திருமுறைகள் இன்னின் கருவிகளை வைத்து இசைக்கப்பட்டன என்று விளக்குவதற்கும் பல ஆவணங்கள் நம் முன் உள்ளன. யாழ், உடுக்கை, கொட்டு என்று பல இசை கருவிகளை வைத்து திருமுறைகள் இசைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி 1000 ஆண்டுகளுக்கு மேலான இசை பாரம்பரியம் உள்ளவை இந்த திருமுறைகள். இந்த திருமுறைகளை பாடி கோவில் திருவிழாக்களிலும் தினசரி பூஜைகளிலும்

0: மேலும் நடனங்கள் கூட ஆடப்பட்டன. மாணிக்கவாசகரின் திருவெம்பாவைக்கு அகமார்க்கமாக நடனம் ஆட வேண்டும் என்று திருவெற்றியூரில் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எந்தெந்த பாடலுக்கு எந்தெந்த விதமான நடனம் ஆட வேண்டும் என்பது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திருமுறைகள் தரும் வரலாற்று செய்திகள் கூட முக்கியம். அக்காலத்திலே நடந்த பல நிகழ்வுகளோட ஆவணமாக திகழ்கின்றன இந்த திருமுறைகள். கல்வெட்டுகளில் உள்ள மகேந்திர பல்லவன் சைவ சமயத்துக்கு மாறிய நிகழ்வை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் எடுத்துரைக்கிறார். அதே போல நெல்வேலி போரில் நின்ற சீர் நெடுமாற நாயனார் வெற்றி பெற்ற செய்தி கூட சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்துள்ளார். ராஜசிம்ம பல்லவன் கைலாசநாதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய நாள் குறித்த போது அதே நாளில் பூசனார் நாயனார் மனத்தில் கட்டிய கோவிலுக்கு போவேன் என்று சிவபெருமான் சொன்ன விஷயம் கல்வெட்டுகளிலும் உள்ளது, திருமுறைகளிலும் உள்ளன. அந்த காலத்திலே இருந்த நடைமுறைகளை பற்றியும் திருமுறைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக நீதி முறைகளை பற்றியும் தீர்ப்புகள் எப்படி கொடுக்கப்பட்டன என்பதை பற்றியும் இவற்றில் பதிவாகி இருக்கிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் சடங்கவி சிவாச்சாரியின் மகளை திருமணம் செய்ய போகும் போது அதை வயதானவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் தடுத்து நிறுத்துகிறார். சுந்தரரையே தனக்கு அடிமைனு அந்த வயதானவர் சொல்கிறார். சிவபெருமான் என்பது பின்னர் தெரிய வருகிறது. அதற்கான ஆதாரத்தை நீதிபதிகள் கேட்க போன போது ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார் தங்கள் காட்சியில் காட்டுவாய் என்று எடுத்துரைக்கிறார். அதாவது ஒரு வழக்குக்கு ஆதாரமாக உலக வழக்கம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஆவணமேன இருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் ஒருவர் தன் கண்களால் பார்த்த சாட்சி இருக்க வேண்டும். அதை வைத்துதான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டன. இது போன்ற பல உதாரணங்கள் திருமுறையில் இருக்கின்றன.
1: சேலத்தில் சமூக விழிப்புணர்வை வலியுறுத்தி நடைபெற்ற நடைபயணம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பு.
2: உயர்ந்த எண்ணங்கள் ஒருவரின் வாழ்க்கையை நேர்மறையாக மாற்றியமைக்கிறது. ஒருவரில் இருந்து இருவராகி இருவர் பலராக மாறும்போது அந்த எண்ணங்களின் வலிமை சமூக மாற்றங்களுக்கு காரணமாக அமைகிறது. இதனை மையப்படுத்தி சேலத்தில் 10க்கும் மேற்பட்ட தன்னார்வ அமைப்புகள் ஒன்றிணைந்து விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்வை நடத்தின. தாய்ப்பால் விழிப்புணர்வு, ஊட்டச்சத்து மிக்க உணவு குறித்த புரிதல், சர்வதேச இளைஞர் தினம், சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு, நெகிழியை தவிர்த்தல், போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு என 6 அம்சங்களை மையப்படுத்தி நடத்தப்பட்ட நடைபயணத்தை சேலம் மாநகராட்சி ஆணையாளர் லலித் ஆதித்ய நீலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாநகராட்சியின் சுற்றுச்சூழல் பிரச்சினைக்கு தீர்வு காண பொதுமக்கள் தங்களது வீடுகளில் இருந்து குப்பைகளை 4 விதமாக பிரித்து வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார்.
3: ஒவ்வொரு வீட்டிலும் நாங்க எவ்ரிடே சொல்றோம், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் 4 குப்பை பிரிக்கணும். வெட் வேஸ்ட், ட்ரை வேஸ்ட், ஸ்பெஷல் கேர் வேஸ்ட், சானிட்டரி வேஸ்ட். ஸோ இந்த 4 பிரிக்கும் போதும் உங்கள் பிளாஸ்டிக் எவ்வளவு நீங்க கன்சியூம் பண்றாங்க பர் டே உங்களுக்கே தெரியும்.
2: மகளிர் உரிமைக்கான குழு, ரோட்டரி சங்கங்கள், JCI அமைப்பு என 10க்கும் மேற்பட்ட அமைப்புகளின் சார்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வாக்கத்தான் நடத்தப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் நாசியா.
4: இந்த 6 அவேர்னஸும் மக்களுக்கு போய் சேரணும். நிறைய விஷயங்கள் இங்க வந்து சரியா ஃபாலோ பண்றதுல, ஸோ அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த அவேர்னஸ் கண்டக்ட் பண்ணிருக்கோம்.
2: இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் தலைக்கவசம் அணிந்துள்ள நிலையில் பின்னால் அமர்ந்து செல்வோரும் பாதுகாப்பு கருதி தலைக்கவசம் அணிய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறார் சேலம் மாநகர காவல்துறை உதவி ஆணையர் அஸ்வினி.
5: நம்ம இப்போ என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சம் என்போர்ஸ் ஆகி நம்ம டிரைவ் பண்றவங்க ரைடர் ஹெல்மெட் போடுறோம், பட் பின்னாடி இருக்கவங்க பில்லியன் ரைடர் ஹெல்மெட் போடுறது இல்ல. சோ ஹெல்மெட்னு போட்டோம்னா வண்டியில யார் போனாலும் ஹெல்மெட் போடுங்க. பாஸ்ட் 2 இன்சிடென்ட்ஸ் வந்து டிரைவர் ஹெல்மெட் போட்டுக்கோம், பட் ஆனா பில்லியன் டிரைவர் ஹெல்மெட் போடாதனால நம்மளுக்கு தேவையில்லாம ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகுது, ஒரு உயிர் போகுது.
2: விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி சேலம் ராமகிருஷ்ணா சாலை சந்திப்பு தொடங்கி அஸ்தம்பட்டி ரவுண்டானா வரை 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபெற்றது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டின் கடல்சார் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மூலம் செமி கண்டக்டர் உற்பத்தி துறையில் இந்தியா

0: சாதனைகள் படைத்து வருவதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் ஓஆர்எஸ் கரைசல் அருந்த வேண்டியது அவசியம் என்றும், இதன் மூலம் உடலில் ஏற்படும் நீர்ச்சத்து குறைபாட்டை தவிர்க்கலாம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் ஜவுளி பாரம்பரியம் மற்றும் கைவினை கலைஞர்களின் திறனை வெளிப்படுத்தும் வகையில் தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுவதாக மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: कहा कि यह विधेयक सिर्फ एनटीए ही नहीं बल्कि यूपीएससी रैंकिंग और रेलवे और बैंकिंग सेवाओं से जुड़ी परीक्षाओं को भी कवर करता है। उनके जवाब के बाद सदन ने ध्वनिमत से विधेयक को मंजूरी प्रदान कर दी। शुक्रवार को लोकसभा की कार्यवाही शुरू होते ही विपक्षी दलों के सदस्यों ने प्रदर्शनकारी विद्यार्थियों पर पुलिस की कार्रवाई और राम मंदिर के चढ़ावे की कथित चोरी के मामले को लेकर हंगामा किया, जिसके कारण सदन की बैठक एक बार के स्थगन के बाद दिन भर के लिए स्थगित कर दी गई। सदन की बैठक शुरू होते ही विपक्षी सदस्यों ने आसन के निकट पहुंचकर गृहमंत्री अमित शाह के इस्तीफे की मांग करते हुए नारे लगाए। अध्यक्ष ओम बिरला ने शोर शराबा को देखते हुए कार्यवाही दोपहर 12 बजे तक के लिए स्थगित कर दी। बैठक 12 बजे फिर शुरू हुई तो हंगामे की स्थिति जस की तस थी। विपक्ष के हंगामे के बीच गृह राज्य मंत्री नित्यानंद राय ने जन्म और मृत्यु का पंजीकरण संशोधन विधेयक 2026 पेश किया। सदन ने बिना चर्चा के ध्वनिमत से विधेयक को पारित कर दिया। इसके बाद सदन को दिन भर के लिए स्थगित कर दिया गया। अभी आप संसद में इस सप्ताह हुई कार्यवाही की समीक्षा सुन रहे थे।
1: நேரம் இப்பொழுது 8:15. ஆகாஷ்வாணி
2: வார்ப்பு மாப்பிள்ளை நாடகம் எழுதியவர் அகஸ்டோ. இதில் நடித்தவர்கள் எம் சண்முகம், கே கீதா குமாரி, வி உமா, வி அன்பரசு, வி உமா மகேஸ்வரி, எம் கே விநாயகமூர்த்தி, சாந்தராம், தஞ்சை பீட்டர் ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். வார்ப்பு மாப்பிள்ளை நாடகம்.
3: ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேண்டுகோள், லஞ்ச் பாக்ஸை யாரும் இப்ப ஓபன் பண்ணாதீங்க.
4: ஏன், எதுக்கு, ஏன் இப்ப லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ண கூடாதுன்னு
3: சொல்றீங்க? ஏன் எதுக்கு எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, இந்த வருண் கிட்ட கேளுங்க.
5: ஆமா சார், எனக்காக ஒரு 5 நிமிஷம்.
4: 5 நிமிஷமா? என்ன வருண், கை கேட்டது வாய் கேட்டாத மாதிரி பண்ற, பசிக்குது அருண். நான் வேற பசி தாங்க மாட்டேன்.
3: தெரியுமே, அதான் பசி ராமகிருஷ்ணன் டைட்டிலே கொடுத்துருக்க.
6: இந்த பசி ராமகிருஷ்ணனாவது பரவாயில்ல, இதோ இந்த எஸ்ஆர்எஸ் இருக்காரு. நாம எல்லாம் லஞ்ச் டைம்ல தான் டிஃபன் பாக்ஸையே ஓபன் பண்ணுவோம், இவரு பாதி டிஃபன் பாக்ஸைய ஆபீஸ் டைம்லயே காலி பண்ணிடுவாரு.
5: ஆமா வருண், மேட்டர் சீக்கிரம் சொல்லுப்பா. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் இந்த ஆர்ட் பேக்ஸ்ல இருக்குது.
6: எஸ்ஆர்எஸ், அது என்ன அப்படிப்பட்ட ஸ்பெஷல் ஐட்டம்?
5: எனக்கு இந்த சேப்பங்கிழங்கு இல்ல, சேப்பங்கிழங்கு அதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதை துண்டு துண்டா வெட்டி அப்படியே அது மேல கார மிளகா பொடிய தூவி, பஜ்ஜி இல்ல பஜ்ஜி, அத மாதிரி கொதிக்கிற எண்ணெயில ஒன்னு ஒன்னா சொயங் சொயங்னு ஃப்ரை பண்ணி என் ஒய்ஃப் இந்த ஹாட் பேக்ல வச்சு அனுப்பியிருக்கா. காலையில இருந்து நானே எப்படா எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன்.
6: எஸ்ஆர்எஸ், சொல்ல சொல்ல எனக்கே வாயில எச்சில் ஊறுது. ஒரே ஒரு துண்டு கிடைக்குமா?
5: முதல்ல என் வாய்க்கு போகட்டும், அப்புறமா மத்த வாய பத்தி நான் யோசிக்கிறேன். இப்ப வருண், சீக்கிரம் சொல்லப்பா.
7: என்ன மூர்த்தி சார், முதல்ல ஸ்வீட்ட குடுத்துட்டு சொல்லலாமா, இல்ல விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் ஸ்வீட் குடுக்கலாமா?
4: வருண், மறுபடியும் முட்டையிலிருந்து கோழியா இல்ல கோழியிலிருந்து முட்டையான்னு ஆரம்பிக்காதப்பா, என்னால பசி தாங்க முடியாதுப்பா.
7: சரி சரி சார், கோச்சிக்காதீங்க, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துங்க.
4: என்ன ஸ்வீட் எல்லாம் குடுக்குற, மேரேஜ் பிக்ஸ் ஆயிருக்கா?
7: அது இல்ல சார். எஸ்ஆர்எஸ் எடுத்துங்க. என்ன அப்படி யோசிக்கிறீங்க?
5: அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சேப்பங்கிழங்கு வருவலை சாப்பிட்டுட்டு இந்த ஸ்வீட்டா, இல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு சேப்பங்கிழங்கு வருவலான்னு ஒரு கன்ஃபியூஷன்
7: சார். அந்த கன்ஃபியூஷனா ஓரம் கட்டி வைங்க சார், முதல்ல ஸ்வீட் எடுத்துங்க.
5: தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. என்ன ஏதாவது எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்கியா? என்ன?
7: அதெல்லாம் இல்ல சார்.
5: எனக்கு என்னமோ, ஆனா இதுக்கு ஒரு காரணம் தெரிஞ்சாகணும், இல்லைன்னா நானும் ஒரு காரணம் சொல்லிவிடுவேன்.
7: சரி சொல்லுங்களா பாப்போம், என்ன சொல்றீங்கன்னு.
5: சொல்லட்டுமா? அதாவது நீ பிளட் செக்அப் பண்ணியிருக்கிற, அதுல உனக்கு சுகர் இல்லைன்னு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ஸ்வீட்டான சமாச்சாரத்தை இப்படி ஸ்வீட்டா கொடுத்து சொல்ற, எப்படி?
7: அதெல்லாம் இல்ல சார்.
4: இப்படி எதுக்கும் இல்ல இல்லன்னு சொன்னா அப்புறம் எதுக்குதான் இந்த ஸ்வீட் குடுக்குற? மூர்த்தி, வருண் ஸ்வீட் மேட்ரு உனக்கு மட்டும்தான் தெரியும், அட்லீஸ்ட் நீயாவது தயவு செய்து சொல்லிடு.
3: வருண், சொல்லட்டுமா?
7: நீங்க சொல்லுங்க.
3: அதாவது இந்த வருண் நம்ம சென்னை ஆபீஸ்ல ஜாயின் ஆகி 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல ஒரு வாடகை வீட்டுக்காக அலைஞ்சி அலைஞ்சி வெறுத்து போயிட்டா.
6: என்ன சார், பேச்சுலர்ஸ்க்கு தான் எவ்வளவோ ரூம்ஸ் இருக்கு, ஹாஸ்டல்லாம் இருக்கு, அப்புறம் என்ன
7: இருக்குமேனா? ஆனா என் டேஸ்ட் ஏத்த மாதிரி எதுவுமே அமையலையே.
6: என்ன மண்ணாங்க

0: டேஸ்ட், பாதி நேரம் ஆபீஸ், பாதி நேரம் தூக்கம். இதுல வீடு எப்படி இருந்தா என்ன தங்க போற கொஞ்ச நேரத்துக்கு?
1: மீனா, வீடுனா அமைதியான ஏரியாவில அழகா இருக்கணும். ஜன்னலை திறந்தா காத்து ஜிலு ஜிலு ஜிலுன்னு பிச்சுக்கிட்டு வரணும். காலையில சூரிய கதிர்கள் கோடு கோடா விழணும். சுத்தி மரம் செடி கொடி இருக்கணும். ரோஜா செம்பருத்தி மல்லின்னு பூ பூவா பூக்கணுமா?
0: குயில் கூவணுமா? கிளி கத்தணுமா?
1: கரெக்ட் கரெக்ட்.
0: என்ன கரெக்ட்? சும்மா கிண்டலுக்கு சொன்னா கரெக்ட் கரெக்ட்னு சொல்ற. எப்பா வருண், சென்னையில குயில் கூவாது, குய்யோ முய்யோன்னு தான் சத்தம் கேக்கும், கிளி கத்தாது. கீரை வண்டிக்காரன் உப்பு விக்கிறவன் தான் கத்திக்கிட்டு போவான்.
1: என்ன ஒரே அடியா சென்னை இப்படி மட்டம் தட்டுறீங்க? இதே சென்னையில அழகான அமைதியான ஏரியாக்களும் நிறைய இருக்குமா?
2: அட இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி உன்ன மாதிரி ஆளுங்க அங்க இருக்க முடியாது. அதுக்கு பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும், இல்லனா கோடீஸ்வரனா இருக்கணும்.
1: இப்ப நீங்க சொன்னீங்களே, அதே கோடீஸ்வர ஏரியாவில எனக்கு சூப்பரான வாடகை வீடு கிடைச்சிருக்குங்க.
2: என்னது, கோடீஸ்வர ஏரியாவில உனக்கு வாடகை கிடைச்சிருக்கா? என்ன ஏரியா அது?
1: ஜூபிட்டர் காலனி.
2: ஜூபிட்டர் காலனியா? வருண் நீ போய் சொல்ற, நான் நம்ப மாட்டேன்.
3: இல்லப்பா, வருண் சொல்றது நிஜம். அட்வான்ஸ் கூட கொடுத்தாச்சு. நாளைக்கு நல்ல நாள், பால் காய்ச்சி போறார்.
1: சொன்னா நம்ப மாட்டீங்க. 1000 சதுர அடியில வீடு, தரையில குஜராத் மார்பிள், வெல் பர்னிஷ்டு கட்டில், பீரோ, பிரிட்ஜ், டிவி எல்லாமே இருக்குங்க.
2: எம்மா, நீ சொல்றத பாத்தா வாடகை எவ்வளோ? 60,000 இல்ல 80,000?
1: வெறும் 20,000.
2: அப்போ அட்வான்ஸ் அதிகமா தான் இருக்கும். ஒரு 5 லட்சமா 10 லட்சமா?
1: நோனா, 2 மாசம் வாடகை தான். ஜஸ்ட் 40,000.
2: வருண் பிளீஸ், எனக்கு அந்த வீட்டை கொடுத்துறியா?
1: சான்ஸே இல்ல, ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருச்சா.
2: அடை நடது, அப்போ அந்த வீடு பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் தான் சொல்றியா?
1: எஸ், ஆனா பேச்சுலர் தகுதி மட்டும் போதாது, காத்து இருக்கணும்.
3: அது மட்டும் இல்ல, 2 மாசத்துக்கு மேல வெயிட் பண்ணித்தான் அது கிடைச்சது.
1: எஸ் ஆர் எஸ் சார், எப்படி கரெக்டா சொல்றீங்க?
3: இன்னும் சொல்லட்டுமா? வயசான அந்த வீட்டுக்காரர் பேரு தேனப்பன், அவர் ஒய்ஃப் பேரு விசாலாட்சி. கரெக்டா?
1: கரெக்ட்.
3: அவங்க பின் போர்ஷன்ல இருக்காங்க, உனக்கு முன் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா?
1: ஓகே சார்.
3: பத்திரிக்கை விளம்பரத்தை பார்த்து நீ அங்க போனப்ப
4: என்னப்பா வருண், வீட்டை நல்லா பாத்தீங்களா?
3: பிடிச்சிருக்கா?
1: ஐயா, இந்த வீட்டை போய் பிடிக்கலன்னு ஒருத்தன் சொன்னானா, அவனுக்கு பார்வையில பெரிய கோளாறா இருக்கணும், இல்ல மூளையில கோளாறா இருக்கணும்.
5: உட்காருங்க தம்பி, உட்காருங்க. இந்தாங்க இந்த காஃபி வாங்கிக்கோங்க.
1: ரொம்ப நன்றிமா, காஃபி சூப்பரா இருக்குமா.
5: என்ன தம்பி, நீங்க இன்னும் குடிக்கவே இல்ல, சூப்பர்னு சொல்றீங்க.
1: காஃபில இருந்து வர வாசனை போதாதாங்க.
5: நல்லா பேசுறீங்க தம்பி.
1: ஐயா, இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் வந்து?
4: ஆமா, 40,000 தான்.
1: இல்லங்க ஐயா, நான் 1 லட்ச ரூபாய் கூட கொடுக்க தயாரா இருக்கேன். நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன், அதனால எங்கிட்ட நீங்க தாராளமா கேட்டு வாங்கிக்கலாம்.
4: தம்பி, நல்லவங்களையும் நியாயமா நடக்கிறவங்களையும் இப்படித்தான் நீங்க ஆசை காட்டி கெடுக்குறீங்க.
1: சரிங்க ஐயா, இந்தாங்க அட்வான்ஸ்.
4: அது அப்படியே வைக்க, முதல்ல என் கண்டிஷன் சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்குங்க.
1: சொல்லுங்க ஐயா.
4: இந்தாங்க, இந்த விசிங் கார்டில் இருக்கிற லேபுக்கு போய் உங்கள் பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும்.
1: இதெல்லாம் எதுக்குங்க ஐயா?
4: நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஆளான்னு தெரியணும். அப்புறம் உங்களுக்கு ஜாதகம் இருக்கா?
1: இல்லைங்க ஐயா.
4: அப்போ நான் சொல்ற ஜோசியர்கிட்ட போங்க. இது ஜோசியர் விசிட்டிங் கார்டு. இந்தாங்க, நாங்க ஆரோஸ்கோப்பையும் நம்புவோம், ஸ்டெதஸ்கோப்பையும் நம்புவோம்.
1: சரிங்க ஐயா, இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா வீட்டு அட்வான்ஸ் கொடுத்துடலாமா?
4: அவசரப்படாதீங்க, முதல்ல இந்த டெஸ்ட் ரிசல்ட் வரட்டும். எல்லாம் என் கைக்கு வந்தப்புறம் நாங்க ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு 2 மாசமாவது ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்ன, வெயிட் பண்ணுவீங்களா?
1: ஐயா, 2 மாசம் என்னங்கய்யா, 4 மாசம் கூட வெயிட் பண்ணலாம், தயாரா இருக்கேன்.
5: என்னங்க என்னங்க?
4: என்ன விசாலாச்சி?
5: ஷூ மறந்துட்டீங்களே, போட்டோ போட்டோ.
4: ஆமா ஆமா ஆமா, போட்டோ. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன்.
1: ஐயா, அம்மா என்ன உங்க காதல் ஏதோ குசு குசுன்னு பேசுறாங்க, ஏதாவது கண்டிஷன் மறந்துட்டீங்களா?
4: அது ஒண்ணும் இல்ல தம்பி, போட்டோ எடுக்கணும், வேற ஒண்ணும் இல்ல.
1: போட்டோ எடுக்கணுமா? என்ன போட்டோ?
4: அதாவது போஸ்ட்கார்டு சைஸ்ல உங்களுடைய 4 விதமான போட்டோ வேணும்.
1: என்னது, 4 விதமான போட்டோ? என்னதா, என்ன என்ன வச்சு ஹீரோ படம் எடுக்கலான்னு பாக்குறீங்களா?
4: இதெல்லாம் கிடையாதுப்பா, படங்கள் எல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வருமானு?
1: இல்லங்கய்யா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கய்யா. நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற லேபுக்கு போறேன், நீங்க சொல்ற ஜோசியர்கிட்டயே போறேன், நீங்க சொல்ற போட்டோ ஸ்டுடியோலயே போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன்.
4: தம்பி, இந்த போட்டோ ஸ்டுடியோ மட்டும் உங்க விருப்பப்படி போய் எடுத்துக்குங்க.
1: சரிங்கய்யா. ஐயா, இப்போ வரட்டுங்களா?

0: போயிட்டு வாங்க.
1: அம்மா வரங்கம்மா.
2: தம்பி போயிட்டு வாங்க, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
3: என்ன வருண், அப்படியே ஷாக் ஆயிட்ட?
4: எப்படி சார், எப்படி அங்க நடந்தது அப்படியே சொல்றீங்களா?
3: எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: கங்க்ராச்சுலேஷன்ஸா? எதுக்கு சார்?
3: இன்னும் ஒரே வருஷத்துல அந்த வீட்டில் நீ மாப்பிள்ளை ஆக போற.
4: நானா?
3: ஆமா நீ தான். அதாவது தேனப்பன் விசாலாட்சி வச்சிருக்கிற பட்டியல்ல நீ ஒரு பட்டியல் மாப்பிள்ளையா ஆக போற.
4: புரியலையே சார்.
3: அதாவது வருண், உன்ன மாதிரி இருக்கிற ஒரு நல்ல அழகான,
4: இன்னொரு முறை சொல்லுங்க சார்,
3: ஒரு நல்ல அழகான ஒழுக்கமான படிச்ச நல்ல வேலையில கை நிறைய சம்பளம் வாங்குற பேச்சலர அந்த பெரியவர் தேனப்பருக்கார்ல, அந்த வீட்டை காட்டி காட்டியே தேடுவாரு. அவரு தேடுற 100% பொருத்தமான பேச்சலருக்கு அந்த வீட்டை வாடகை விட்டுருவார்.
4: வாடகைக்கு விட்டு
3: நாளைக்கு பால் காய்ச்சற நேரத்துல தேவத மாதிரி அழகான ஒரு பொண்ணு தேனப்பன் விசாலாட்சி தம்பதிங்க கூட இருப்பா.
4: இல்ல சார், நீங்க சொல்ற மாதிரி நான் இருந்த வரைக்கும் அந்த வீட்டுல எந்த பொண்ணுமே இல்லையே.
3: அப்ப இருந்திருக்க மாட்டா, ஆனா நீ பால் காய்ச்சற நேரத்துல கண்டிப்பா இருப்பா.
4: இருந்தா இருக்கட்டும், எனக்கு என்ன சார்?
3: என்ன இவ்வளவு ஈஸியா சொல்லிவிட்டா? அந்த தேவதை தான்ப்பா உன் வருங்கால மனைவி, அவளைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற.
4: அது எப்படி சார், ஏன் சம்மதம் இல்லாம கல்யாணம் நடக்கும்?
3: நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இது வரைக்கும் அந்த வீட்டை காட்டி காட்டிய எத்தனை கல்யாணம் நடந்திருக்கு தெரியுமா? 10 கல்யாணம் நடந்திருக்குது.
4: அப்போ எனக்கு நடந்தா 11வதா?
3: ஆமா, அதுல என்ன சந்தேகம்?
4: நான் நிரூபிக்கிறேன் சார்.
3: என்னத்தை நிரூபிக்க போற?
4: 10 11 அத்தோட 41 அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அது நான் இல்லைன்னு நிரூபிக்கிறேன்.
3: பாக்குறோம் பாக்குறோம், அதையும் நாங்க பாக்கத்தானே போறோம்.
5: சாலாட்சி, வருணுடைய புது வீட்டுல பால் காய்ச்சறிய பால் பொங்கிடுச்சா?
2: பொங்கிக்கிட்டே இருக்குதுங்க, இந்த 2 நிமிஷத்துல பொங்கிடும்.
5: வருண், இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா?
4: நம்பிக்கை இருக்கோ இல்லையோ சார், சில விஷயங்களை நம்பணும் சார்.
5: நல்லா பேசுற வருண். என்ன விசாலாட்சி, இன்னும் காணுமே?
2: ஆமாங்க, நானும் அதான் பார்த்துட்டே இருக்கேன்.
4: ஐயா வேற யாராவது வரணுமா?
5: விசாலாட்சி, கூட்ட சத்தம் கேக்குது, வந்துட்டா வந்துட்டா.
4: யாரு சார்?
5: நமக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு தம்பி.
4: அவங்க இங்க எதுக்கு சார்?
5: அது உள்ள தம்பி, அதாவது இங்க நீ நான் விசாலாட்சி 3 பேர் மட்டும் இருக்கோம். சாஸ்திரப்படி 4வது ஒருத்தர் இருந்தாதான் நல்லது. அதான்.
4: ஓ,
6: ஹலோ அங்கிள். ஹாய் ஆண்டி, லேட் ஆயிடுச்சா?
5: இல்ல இல்லம்மா, சரியான டைம் தான் வந்திருக்க.
2: என்னங்க என்னங்க, பால் பொங்குது பொங்குது பாத்தீங்களா, சோபா நல்ல சகனம். நீ வந்தம்மா பாலும் பொங்கிடுச்சு.
6: ஆண்டி கிண்டல் பண்ணாதீங்க. ஆண்டி
2: கிண்டல் இல்லடா கண்ணு, பொங்காதா பொங்காதான்னு இவ்வளவு பேரும் காத்துட்டு இருந்தோம், நீ வந்து காலடி எடுத்து வச்ச பொங்கிடுச்சு.
5: சோபா, இவர் வருண்.
6: ஹலோ வருண்.
4: ஹாய்
5: வருண், இது
4: சோபா.
5: பேர முதலியே காதல வாங்கிட்டியா? சரி சரி, பால் பொங்கிடுச்சு, இப்போ சாமி கும்பிடணும். வருண், சாமி மேல ஏதாவது பாட்டு பாட.
4: அது
5: ஏன் தயங்குற?
4: எப்படி இது
2: பாடணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல தம்பி, சாஸ்திரத்துக்கு ஒரு கடவுள் வாழ்த்து மாதிரி ஒரு 2 வரி சொல்லு, அது கூட போதும்.
4: ஓ, 2 வரியா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
5: பிரமாதம் பிரமாதம், திருக்குறள்.
4: நான் இல்லன்னா சொன்ன
5: தம்பி, கடவுள் வாழ்த்த சொல்லிட்ட. இப்போ சோபா, நீ
6: கற்றதனால் ஆய பயன் என் கொல், வாலறிவன் நற்றால் தொழார் எனின்.
5: வருண், என்ன அப்படி பாக்குற? சோபா மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்காளே, திருக்குறள் எப்படி தெரியும் பாத்தியா? தமிழ் மீடியத்துல படிச்சுதானப்பா, இன்னைக்கு சாப்ட்வேர் கம்பெனில பெரிய பதவியில இருக்கா.
4: ஐயா நானும் தமிழ் மீடியத்துல படிச்சவன், எனக்கும் நிறைய திருக்குறள் தெரியும். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை நீடு வாழ்வார்.
6: வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு, யாண்டும் இடும்பை இல.
5: சபாஷ், சரியான போட்டி. என்ன வருண், அடுத்த குரல் சொல்லுங்க.
4: போதும் சார்.
6: ஏன், அடுத்த குரல் தெரியாதா?
2: சோபா பாவம் வருண கேலி பண்ணாதம்மா.
4: நீங்க விடுங்கம்மா. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு.
6: பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர், ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்.
5: பாத்தியா விசாலாட்சி, வள்ளுவர் முப்பால் எழுதினது வீட்டுக்கு பால் காய்ச்சறதுக்கு கூட உதவுது.
6: ஓகே அங்கிள், எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வருண், நீங்க என்ன

0: பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்றீங்க?
1: இது ஏன் கேக்குறாங்க?
2: ஏன், நல்லா இல்லையா?
0: நோ நோ, நல்லா இருக்கு, பிளசன்ட்டா உறுத்தாம இருக்கு அங்கிள்.
1: என்ன மூர்த்தி சார், ஒரே அடியா ஒரு மாசம் லீவ் போட்டீங்க போல.
3: ஊர்ல சில முக்கியமான வேலை தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்ததுப்பா. இந்த ஒரு மாசம் லீவ்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஏன்பா, நம்ம ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான நியூஸ் இருக்கா?
1: ஆபீஸ்ல இல்ல சார், என் நியூஸே நிறைய இருக்கு.
3: ஓ, உன் புது வீடு நியூஸா?
1: சார், ஒரு பிரச்சனை வகையா மாட்டிக்கிட்டேன்.
3: இதத்தான் முருகன் அன்னைக்கே சொன்னாரு, பட்டியல் மாப்பிள்ளன்னு. இப்ப என்ன, கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்களா?
1: இல்ல சார், அத பத்தி அவங்க மூச்சு விடவே இல்ல. ஆனா சோபா தான்
3: மூச்சு விடுறாளா?
1: கிண்டல் பண்ணாதீங்க சார், சோபா அத பத்தி பேச்சே எடுக்கிறது இல்ல. ஆனா நான் என்ன பண்ணாலும் எதை பண்ணாலும் பாராட்டிக்கிட்டே இருக்கா சார்.
3: உன்னை பாராட்டினா அது ஒரு பிரச்சனையா?
1: என்ன பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு பிரச்சனை தான். அது இருக்க வேண்டிய இடத்துல அழகா வச்சது, நான் வரைஞ்ச பெயிண்டிங்கை பார்த்து ரசிச்சது, இப்படி பாராட்டுறது அப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு சார்.
3: உன்னு தெரியுமா வருண், நீ நல்லவன், ஒழுக்கமானவன், இயல்பிலேயே நீ பண்ற ஒவ்வொன்னும் உனக்கு தெரியாமலேயே நல்லா அமைஞ்சிடுது.
1: ஆனா என் சவால நான் ஜெயிச்சாகணுமே சார்.
3: என்ன சவால்?
1: என்ன சார், தெரியாத மாதிரி எல்லாத்தையும் கேக்குறீங்க. அந்த தேனப்பம் விசாலாட்சி தம்பதிங்க பிளான்ல நான் விழக்கூடாது சார். நான் எது பண்ணாலும் ஏன் துரதிருஷ்டம், சோபா எதிரில் வந்து நின்னுறா, என் நல்ல குணத்தை காட்டுற மாதிரியே அமைது சார். ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்து தெரியுமா சார்?
3: சொல்லு, சொன்னா தானே தெரியும்.
1: வீட்டு மரத்துல இருந்து ஒரு காக்கா கீழே விழுந்துருச்சு.
3: என்ன, என்ன விழுந்துருச்சு?
1: காக்கா, காக்கா சார, எல்லா காக்காவும் கத்துறத பார்த்து நான் ஓடி போய் பார்த்தேன். பாவம் சார், அந்த காக்கா ரெக்க பக்கமா கீறி துடிச்சுக்கிட்டு இருந்தது, நடக்க கூட முடியல சார்.
3: ஓ, நீ ஓடி போயிடுத்தியா?
1: ஆமா சார, இந்த மாதிரி அடிபடுற பறவைகளுக்காகவே ஒரு அட்டை பெட்டியை பைக்ல எப்பவுமே வச்சிருப்பேன்.
3: பெட்டிக்குள்ள காக்காவை வச்சு வெட்டினரி டாக்டர் கிட்ட எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே?
1: அப்படிதான் சார் போனேன்.
3: என்னது, காக்காவை பெட்டிக்குள்ள வச்சு எடுத்துக்கிட்டு போனியா? எப்பா, நான் சும்மா ஒரு தமாஷுக்கு சொன்னேன், நீ அதை சீரியஸா பண்ணிருக்க?
1: பாவம் சார், அந்த காக்காவெல்லாம் நடக்க கூட முடியல.
3: பாவம் காக்கா இல்ல, நீ நீதான் பாவம். அவன் அவன் காரி நடக்க காக்கா பிடிப்பான், நீ காக்கா நடக்க காக்காயே பிடிச்சிருக்க. அவன் அப்புறம் என்னாச்சு?
1: நான் அந்த காக்காவை ஆதரவா பிடிச்சது, அட்டை பெட்டிக்குள்ள வச்சது, பைக்ல எடுத்துட்டு போனது, இது எல்லாத்தையும் சோபா பாத்துக்கிட்டே இருந்திருக்கா சார்.
3: சபாஷ், சபாஷ். அப்புறம்
1: அந்த நேரத்துல திடீர்னு 50-60 காக்காங்க காக்கான்னு என்ன கொத்த வந்தது சார்.
3: மை காட், இதெல்லாம் பாத்துட்டு சோபா சும்மாவா இருந்தா?
1: இல்ல சார், ஓடி போய் ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்து போட்டுக்குங்கன்னு வழி அனுப்பி வச்சா சார்.
3: சூப்பர், சூப்பர். அப்புறம்
1: இதுக்குள்ள நிறைய காக்காங்க கூட்டம் சேர்ந்துருச்சு, என்ன கொத்த வந்தது, அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஒரு வழியா டாக்டர் கிளினிக் போயிட்டோம் சார்.
3: அப்போ அங்கதான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சா?
1: அங்க என்ன நடந்ததுன்னா, சார் சார்,
4: வாங்க வாங்க
1: சார், டாக்டர் டாக்டர், காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பறவையை காப்பாத்துங்க.
4: அடடா, பதட்டப்படாதீங்க, கொஞ்ச நேரம் பதட்டப்படாம முதல்ல அட்டைப்பட்டியே தரங்க.
1: பயப்படுற மாதிரி தெரியுது டாக்டர்.
4: இ பார்த்தா எனக்கு அது வெளிநாட்டு பறவை மாதிரி தான் தோணுது. என்ன பறவை, வெளியே வர மாட்டேங்குது.
1: ஆமா டாக்டர், ரொம்ப மிரளுது.
4: சரி இருங்க, இப்படி வாங்க, நான் வந்து டார்ச் அடிச்சு பாக்குறேன். என்ன சார், உள்ள ஒரே இருட்டா இருக்கு, கண்ணு மட்டும் நம்ம ஊர் காக்கா மாதிரி இருக்கு.
1: மாதிரி இல்ல சார், காக்கா தான், நம்ம ஊர் காக்கா தான்.
4: யா சார், வந்த உடனே இது காக்கா தான் சொல்றதுக்கு என்ன?
1: எங்க சார் சொல்ல விட்டீங்க, நான் தான் பதட்டப்பட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்க நிறைய பேசிட்டீங்க சார்.
4: கடைசியில நம்ம ஊரு காக்காக்கு வைத்தியம் பாக்குற லெவலுக்கு என்ன கொண்டு வந்து விட்டுட்டீங்களே.
1: ஏன் டாக்டர், காக்காக்கு வைத்தியம் பாக்குறது அவ்வளவு கேவலமா?
4: கேவலம்னு யார் சொன்னது? ஒரு கால்நடை டாக்டர்னா ஊர்வனை பறப்பனை நடப்பனை எல்லாத்துக்கும் தான் வைத்தியம் பாக்கணும். ஆனா வந்த உடனே பறவைய காப்பாத்துங்க பறவைய காப்பாத்துங்க, நீங்க பதட்டமா ஓவரா சீன் போட்டீங்களே. அததான் சொல்றேன்.
1: ஏன் டாக்டர், காக்காவும் ஒரு பறவை தானே?
4: கரெக்ட், கரெக்ட், காக்கா ஒரு பறவை தான்
1: சார். சீக்கிரம் சார் காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார்.
4: இருங்க இருங்க, பதட்டப்படாதீங்க.
1: சரி சார்,
4: இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பறவைய இப்படி பிடிச்சுக்கோங்க, மெல்ல இந்த பக்கமா படுக்க வச்சுட்டு ரெக்கை மேல கொஞ்சம் ஆயின்மெண்ட் தடவினாவே சரியாயிடும்.
0: வருண், வருண், என்னாச்சு வருண், இப்ப எப்படி இருக்கு, பறவை இல்லையா?
4: இது யாரு, இவங்க யாரு புதுசா?
1: ஃப்ரெண்ட் சார்.
4: காக்காக்கா?
1: சார், என் ஃப்ரெண்ட் சார்.
4: ஓ, காக்கா பிடிக்கிறீங்களா?
0: என்ன சொல்றீங்க டாக்டர்?
4: அட, நான் இந்த காக்காவை சரியா பிடிக்கிறீங்களான்னு சொன்னம்மா. வெரி குட், வெரி குட். காக்கா காலெல்லாம் தூக்கி நல்லா கோஆபரேட் பண்ணுது. ஓகே, இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது.
1: டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஃபீஸ் எவ்வளோ?
0: வருண், நீங்க சும்மா இருங்க, நான் கொடுக்கறேன்.
1: நோ நோ, நான் தான் கொடுப்பேன்.
0: சொன்னா கேளுங்க வருண்.
1: சாரி, நான் தான் கொடுப்பேன்.
4: அட, நிறுத்துங்கப்பா, நீங்க ரெண்டு பேருமே கொடுக்க

0: ஏன் டாக்டர்?
1: பணம் பணம்னு பறக்கிற இந்த உலகத்துல பறக்கிற ஒரு பறவைக்காக குணம் குணம்னு உங்க குணத்தை காட்டுறீங்களே, உங்க குணத்துக்கு எனக்கு ஃபீஸே வேணாம்ப்பா.
0: ஏன் டாக்டர், இப்ப பறக்குமா?
1: ஆ பறக்கும். ஆனா நீங்க முதல்ல அந்த பறவை மேல வச்சிருக்கிற கையை எடுக்கணும், அப்பதான் பறக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா பறக்குது.
0: ஓ சார், சூப்பர் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க?
1: நான் தடவன ஆயின்மெண்ட்னால அது பறக்கலப்பா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கை தட்டினீங்க பாருங்க, அதுலதான் அந்த பறவை பறந்துச்சு. ஒரு ஆயின்மெண்ட் செய்யாத வேலைய உங்க என்கரேஜ்மெண்ட் செஞ்சிருச்சு. சார் உங்க பேர் என்ன சொன்னீங்க?
0: என் பேரு வருண் சார்.
1: அவங்க
0: சோபா.
1: ஓகே, சோபா அண்ட் வருண், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்குமே மூழ்காத ஒரு ஷிப்பா இருக்கணும்ப்பா. ஆல் தி பெஸ்ட்.
0: தேங்க்யூ சார். இதுதான் சார் நடந்தது. சார் சார், ஏன் சார் சிரிக்கிறீங்க?
2: சிரிக்காம வேற என்ன பண்றது? நல்லவங்களையும் மேதைங்களையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவங்க நடவடிக்கையே வித்தியாசமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுல நீயும் சரி, அந்த சோபாவும் சரி, ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. இல்லன்னா ஒரு காக்காவுக்காக இப்படி அலைவீங்களா?
0: மூர்த்தி சார், அதெல்லாம் விடுங்க சார். சோபாவுக்கு என் மேல மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகமாயிட்டே போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம பண்ணணும் சார்.
2: என்னது ஒண்ணும் இல்லாம பண்ணணுமா? ஏன்?
0: அப்பதான் சார் அந்த தேன பொண்ணும் விசாலாட்சியும் கல்யாணம் மேட்டர் எடுக்க மாட்டாங்க.
2: சோபா உன்னை வெறுக்கிற மாதிரி பண்ண போறியா?
0: ஆமா சார், இதுல நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். அதுவும் நாளைக்கு என்னோட பிறந்த நாள்.
2: உன் பிறந்த நாளைக்கு நான் என்ன பண்ணணும்?
0: என் வீட்டுக்கு நீங்க வந்து என் பேரை கெடுக்கணும்.
2: புரியலையே
0: சார். சாதாரணமா என் பிறந்த நாளைக்கு ஆதரவற்றோர் இல்லத்துக்கு போய் ஒரு பெரிய அமௌண்டா கொடுத்துட்டு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன்.
2: இந்த தடவை என்ன செய்ய சொல்றியா? ஏன்பா வருண், இது உனக்கே நல்லா இருக்கா? என் பிறந்த நாளைக்கே நான் ஒரு சாக்லேட் கூட வாங்க மாட்டேன்.
0: சார் நீங்க எதுவும் பண்ண வேணாம் சார். நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை. அந்த நேரத்துல பெரியவர் தேனப்பன் விசாலாட்சி அந்த சோபாவும் இருப்பாங்க. சரியா அந்த நேரத்துல?
2: என்ன வருண், அந்த நேரத்துல வில்லன் மாதிரி பேசுற?
0: ஆமா சார், நான் வில்லன் ஆக போறேன். ஆதரவற்றோர் இல்லத்துல இருந்து பணம் கேட்டு கரெக்டா அந்த நேரத்துல ஒருத்தர வர சொல்லியிருக்கேன்.
2: ஓ, நீதான் முன்னாடியே நன்கொட விருந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டிய.
0: இருந்தாலும் இது ஒரு நாடகம் சார். வந்தவர் பணத்தை நன்கொடையா கேப்பாரு.
2: சரி,
0: நான் கண்டபடி அந்த ஆளை திட்டுவேன். வந்தவரும் மனவேதனையா திரும்பி போயிடுவார் சார்.
2: இதெல்லாம் தேனப்பன், விசாலாட்சி, சோபா அவங்க முன்னாலே நடக்கணும் இல்லையா?
0: உங்க முன்னாலையும் நடக்கும்.
2: இந்த விஷயத்துல மனசாட்சிக்கு விரோதமா எப்படிப்பா சப்போர்ட் பண்றது?
0: சப்போர்ட் பண்ணாதீங்க சார், பண்ணவே பண்ணாதீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? பிறந்த நாள் அதுமா இப்படி பண்றிய, இது நியாயமா? இது அடுக்குமா? நீ எல்லாம் உருப்படுவியா அப்படின்னு என்ன கேள்வி கேள்வி கேளுங்க சார்.
2: அதாவது ஆதரவற்றவர்களுக்கு கூட உதவாத ஒரு கல் நெஞ்சன், மோசமானவன் அப்படின்னு உன்னை திட்ட சொல்ற?
0: ஆமா சார், இதுதான் என் உண்மையான முகம்னு சோபா நினைச்சுக்குவா. என்ன விட்டு போயிருவா. அந்த பெரியவர் தேனப்பனும் விசாலாட்சியும் வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாங்க.
2: அந்த மாதிரி ஒரு வீடே கிடைக்காது. பரவாயில்லையா?
0: பரவாயில்ல சார். மனுஷனுக்கு வேண்டியது சுய கௌரவம். அதை இந்த வாடகை வீட்டுக்காக விட்டு தர முடியாது சார். நீங்க கண்டிப்பா வரணும், காத்துக்கிட்டு இருப்பேன்.
3: வருண் தம்பி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க ஐயா.
4: தம்பி, என் வாழ்த்துக்கள். எப்பவும் சந்தோஷமா, ஆனந்தமா, ஆரோக்கியமா இருக்கணும் நீங்க.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் இந்த பிறந்த நாளைக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹலோ மூர்த்தி சார், வாங்க வாங்க. ஐயா, இவர் பேர் மூர்த்தி, எங்க ஆபீஸ்ல மேலதிகாரியா இருக்காரு.
3: பார்த்தாலே தெரியுதே.
2: ஐயா, உங்களை பத்தி வருண் பேசாதனாலே கிடையாது. அப்புறம் வருண், பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ சார்.
3: சாலாட்சி, கூட்ட சத்தம் கேக்குது, சோபாவான்னு நினைக்கிறேன்.
4: நினைக்கிறது என்ன, சோபாவுக்கு வேற யாருங்க வரப்போறா? அதுவும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, வருணுக்கு பிறந்த நாள் வேற.
5: ஹாய் வருண், many more happy returns of the day.
0: Thank you Shobha. இவர் மிஸ்டர் மூர்த்தி.
5: ஹலோ மூர்த்தி சார்.
6: ஹலோ
5: வருண், இந்தாங்க பிறந்த நாளுக்கு இது என்னோட சின்ன gift.
0: எதுக்கு இதெல்லாம்
5: gift-னா பெருசா நினைச்சுக்காதீங்க, உங்க லைப்ரரியிலேயே வைங்க.
6: ஓ, புக்கா? என்ன தலைப்புமா?
5: ஜெயிப்பது எப்படி.
6: வெரி குட் வருண், ஜெயிப்பது எப்படி. இந்த புக் உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா.
4: காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்க, கதவு திறந்து தானே இருக்க, உள்ள வாங்க.
7: இங்க மிஸ்டர் வருண் யார் சார்?
0: நான் தான் சார் வருண். நீங்க?
7: என் பேரு ஜெயபிரகாஷ். மலரும் மலர்கள் என்கிற ஒரு ஆதரவற்ற இல்லத்திலிருந்து வரேன். முதல்ல உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள்

0: வாழ்த்துக்கள் சார்.
1: உங்க வாழ்த்துலாம் எதுவும் எனக்கு தேவையில்லை சார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்
0: சார்? ஆதரவு இல்லத்திற்கு ஒரு நன்கொடை வேணும்.
1: அது எப்படி சார்? கரெக்டா கழுகுக்கு மூக்குல வேக்கிற மாதிரி எந்த வீட்டுல யாருக்கு பிறந்தாலும் தெரிஞ்சுட்டு ரசீது கூட உள்ள நுழைஞ்சீங்க
0: சார். இதெல்லாம் ஒரு சின்ன சேவை தான் சார்.
1: இதெல்லாம் தேவையா சார்? சேவையாது காரா சேவையாது, போயிட்டு வாங்க சார்.
0: சார் உங்களால முடிஞ்ச நன்கொடையை கொஞ்சம் கொடுங்க சார்.
1: நான் எதுக்குங்க கொடுக்கணும்
0: சார்? இன்னைக்கு உங்க பிறந்த நாள் இல்லைங்களா?
1: ஆமா, என் பிறந்த நாள் தான். நானும் ஆசைப்பட்டு கொடுக்கணும் சார். உங்க ஆசைக்கெல்லாம் நான் தர முடியாது.
0: முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுங்க சார்.
1: ஆரம்பத்துல இருந்தே அதான் சார் சொல்லிட்டு இருக்கேன், என்னால முடியாது. கிளம்பி போறீங்களா
2: சார்? இருங்க, போகாதீங்க, முடிவாங்க. உனக்கே நல்லா இருக்கா, இவ்வளவு மோசமான?
1: ஆமா சார், நான் மோசமானவன் தான், கெட்டவன் தான், அயோக்கியம் தான். இதை இங்க இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுங்க, போதுமா?
3: வருண், நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: என்னங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க?
3: நீ ரொம்ப ரொம்ப நல்லவன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: எது நல்லவண்ணா?
3: பின்ன இதே மலரும் மலர்கள் ஆதரவற்றோர் இல்லத்துக்கு நேத்தே போயிருக்க, பெரிய தொகையா ஒன்னு கொடுத்திருக்க, இன்னைக்கு உன் பிறந்த நாளுக்கு பெரிய விருந்துக்க ஏற்பாடு பண்ணிருக்க.
1: இதெல்லாம் போய் போய் சார், யார் சார் சொன்னது
0: சார்? என்ன மன்னிச்சிடுங்க சார், நானே சொல்லிடுறேன்.
1: என்ன சொல்ல போறீங்க
0: சார்? மலரும் மலர்கள் ஆதரவு இல்லத்துக்கு நீங்க எப்படி அடிக்கடி வந்து பணமும் உடல் உதவியும் செய்வீங்களோ, அது மாதிரி மேடம் சோபாவும் அடிக்கடி வருவாங்க, உதவியும் செய்வாங்க சார்.
1: அதனால
0: சார், நேத்து உங்க பேர்ல உங்க பிறந்த நாளுக்காக நன்கொடை கொடுக்க வந்தாங்க.
1: என்னது, என் பிறந்த நாளுக்காகவா?
4: ஏன் வருண், நான் உங்களுக்காக செய்ய கூடாதா?
1: அதான் கேக்குறேன், நீங்க எதுக்காக எனக்கு செய்யணும்?
3: ஏன்னா வருண், உன்ன மாதிரி சோபாவும் ஒரு ஆதரவற்ற பொண்ணு, ஆதரவற்ற இல்லத்துல வளர்ந்த பொண்ணு, இன்னைக்கு தனது திறமையால படிச்சு பெரிய வேலையில இருக்கிற பொண்ணு.
4: அங்கிள், எதுக்காக இதெல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க?
3: என்னைக்காவது ஒரு நாள் சொல்லித்தான் ஆகணும். வருண், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? இந்த வீட்டை காட்டி காட்டி உங்களை எங்க வலையில விழ வைக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க?
1: ஆமாங்க ஐயா.
3: ஒரு வகையில நீங்க நினைக்கிறது சரிதான். அப்படி ஏன் பண்றோம் தெரியுமா?
5: என்னங்க, எல்லாத்தையும் நீங்களே சொன்ன எப்படி, நானும் கொஞ்சம் சொல்ல வேண்டாமா?
3: அதானே முத முதல்ல இப்படி ஒரு யோசனையை கொடுத்தது விசாலாட்சி, நீதானே?
5: ஆமாம்பா, இதை பார் தம்பி, ஆண்டவன் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கல, ஆனால் நிறைய வீடு நிலம் பணம்னு கொடுத்துருக்காரு. இதை வச்சு ஏதாவது புது வகையாக இந்த சமூகத்துக்கு உதவணும்னு நினச்சோம் நாங்கள். அப்போ தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யோசனை வந்தது.
3: பார்த்தீங்களா, பெருந்தன்மையா எங்களுக்குன்னு என்னையும் சேர்த்துக்கிறா. விசாலாட்சிக்கு தான் அப்படி ஒரு யோசனை வந்தது.
2: நிஜமா சொல்றமா, உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல.
3: எதுக்கு சார்?
2: ஆதரவற்ற இளம் பெண்ணுக்கு, ஒரு இளைஞனுக்கும், ஒரு அப்பா அம்மாவா இருந்து இப்படி ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே.
5: எப்படியோ இது வரைக்கும் 10 பேருக்கு நல்லபடியா கல்யாணம் செஞ்சு வச்சிட்டோம்.
4: ஏன் இவர்கிட்ட இவ்ளோ பேசிட்டு இருக்கீங்க? வருணுக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு.
2: என்னமா சொல்ற, உன்னை பிடிக்காதுன்னு யாராவது சொல்ல முடியுமா?
4: அதனால தானே வருண் நம்ம முன்னாடி கெட்டவனா மோசக்காரனா தன்னை காட்டிக்கிறாரு. வருண் பிளீஸ், எனக்காக நீங்க வில்லனா காட்டிக்காதீங்க. அங்கிள், நான் வரேன்.
1: சோபா, சோபா, இரு இரு இரு சோபா. இந்த வீட்டுக்காரருக்காக தான் நான் வெறுத்தனே தவிர, உனக்கு வீட்டுக்கார வர்றதுக்கு என் மனசுலயும் ஆசை இருக்குமா? ஒரு நிமிஷம் இங்கே இரு சோபா. ஐயா, தேனப்பன் ஐயா, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க இந்த ஒரு வீட்டை கட்டிட்டு 10 கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. இப்ப சொல்றேன் சார், உங்க வலையில நான் சந்தோஷமா விழுறேன் சார்.
5: நம்ம பட்டியல ரொம்ப சீக்கிரம் விழுந்ததே இவரு தான்.
1: ஆமாங்க, ஏதாவது சொல்லணும்னா பொண்ணு மாப்பிளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. தேங்க்யூ.
6: நேயர்கள் இதுவரை கேட்டது வார்ப்பு மாப்பிள்ளை நாடகம். எழுதியவர் அகஸ்டோ. இதில் நடித்தவர்கள் தேனப்பனாக எம் சண்முகம், விசாலாட்சியாக கே கீதா குமாரி, மீனாவாக வி உமா, பசி ராமகிருஷ்ணன் மற்றும் டாக்டராக வி அன்பரசு, ஷோபாவாக வி உமாமகேஸ்வரி, முருகனாக எம் கே விநாயகமூர்த்தி, மூர்த்தியாக சாந்தராம், ஜெயபிரகாஷாக தஞ்சை பீட்டர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 PM.
1: நேரம் 11:40. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். திரைகானம் ஒலிக்கும் நேரம் வந்து முதல் பாடல் வல்லவனுக்கு வல்லவன். படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், டாக்டர் சீர்காழி.

நடிப்பதென்ன, கொஞ்சம் நடந்து வாடி சிட்டு அடிவாடி என் சிட்டு அட.

போதே தரமாட்டேனா அது என்னான்னு கொஞ்சம் நீ சொன்னா அடிச்சு போதே தரமாட்டேனா நகர நகர நகர நகர வருது.

0: போட்டா படியுது வடியுது குடியவன் சேர்த்தா
1: விடியுது விடியுது விடியுது
0: பாத்தா
1: தெரியுது தெரியுது
0: உனக்கு இது சேர்த்தா
1: புரியுது புரியுது புரியுது
0: போட்டா
1: படியுது படியுது
0: குடியவன் சேர்த்தா.

0: இரவின் மடிகள் நிகழ்ச்சியில் இதுவரை மௌனராகம், சொல்ல துடிக்கிறது மனசு, சத்யா குரு சிஷ்யன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டீர்கள்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
2: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாள், வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தாள், வட்ட கண்கள் சுழந்தாடிட வாராய் எந்தன் விருந்தாள், ஆடை கொஞ்சம்

என் மடியில் விழுந்து கதை பேசினார். அந்தி வரும் செந்தலையும் வென்றவளோ, அள்ளி வரும் பிள்ளை

அட சரதாம் போய பொழுது விடிஞ்சா ரோதனையத்தான் பாக்குறோமே கேக்குறோமே சரதாம் போயா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி, கல்யாணராமன், நினைத்தாலே இனிக்கும் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள். முதலில் ரோசாப்பூர் ரவிக்கைக்காரி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

என்னத்துக்கோண்ணா எதுக்கோண்ணா சின்ன பிள்ளைனா பச்சை பிள்ளைனா ஒண்ணு மாதிரியா கண்ணி போனா மதியமா எங்க படுத்துக்கிட்ட. பெத்தல பத்தல பத்தலையா?

0: மண்ணு ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்கா, அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, தன்னால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சந்தோஷமாக வருவேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

இப்படி வாடான்னு பைல்வானும் சொன்னாங்க, இப்படி வாடான்னு பைல்வானும் சொன்னாங்க. ஏழு தோலானுக்கு பாதாவும் பிஷாவும், மூணு தோலானுக்கு முந்திரி சாட்டையும். வாங்கிட்டு வாடா சின்னுட்டு போடா, வந்துடும் உனக்கும் வீரம்னாங்க. நான் திங்க போறேன், நான் திங்க போறேன், அப்புறம் பாரு நம்ம ஊரு காடைய முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ. வண்டி சோல செம்பட்டனா, வித்து வர உங்கட்டதா. எல்லாம் சோறா போய், எல்லாம் சோறா நடந்து வாடா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ரோசாப்பூர் அவிக்கைக்காரி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்க

வாங்கம் இனியா சொந்தம் வரணும். இடை தங்கம் நடை வைரம் இதழ் பவளம் நகை முத்து நீ விண்ணுலக பூந்தோட்டமா.

சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் கட்டழகு கொண்டிருக்கு வட்டமிடும் பாட்டிருக்கு தொட்ட இடம் அத்தனையும்

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

பறக்கட்டும் ராக்கெட்டிலே இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொண்ணிருக்கு வட்டமீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று

இதுவரை இனிய ராகம் நிகழ்ச்சியில் டாக்டர் மிருத்யுஞ்சய் அகாடி அவர்களின் பாட்டு மற்றும் பண்டிட் சிவகுமார் சர்மா அவர்களின் சந்தூர் இசை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது இனிய ராகம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜி பி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்பரைசியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மாயா மாளவ கவுளராகத்தில் அமைந்த தேவதேவ கலையாமிதே, சுவாதி திருநாள் சாகித்யம், ரூபகதாளம்,

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் குடிசாதனப்பள்ளி ஜிபி திம்மராயப்பா அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: திருத்தணி ஏஜி லோகநாதன் அவர்கள் தவில்.

0: பிரதேஷ், குஜராத், கொங்கன், கோவா, மத்திய மகாராஷ்டிரா, ஒடிஷா அண்ட் தி அண்டமன் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ஓவர் த நெக்ஸ்ட் 2 days. India climbed to 4th place in the Commonwealth Games medal standings in Glasgow with a total of 39 medals including 13 gold, 17 silver and 9 bronze. The latest came from 5000 meter race where India's Gulveer Singh bagged bronze. In boxing, India delivered a stellar performance winning 7 gold and 3 silver medals. Boxers Preeti Pawar, Jasmine Lamboria, Sakshi Chaudhary, Priya Ghangas, Arundhati Chaudhary, Sachin Sivach and Ankush Pangal clinched the gold medals, while Jadumani Singh, Lavlina Borgohain and Narinder Barwal won silver medals in their respective weight categories. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 5:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் புலரும் பொழுது. இதில் அம்மன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.
2: அம்மா பவானி அழைக்கிறோம் வாணி அகம் குளிர

எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியிருக்கும் பாடல் திருநீலகண்டர் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: புலரும் பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எம் எஸ் சுப்புலட்சுமி குழுவினருடன் பாடியிருக்கும் பாடல் மீரா திரைப்படத்திற்காக.